நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. நேரம் 5:35. வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி.வி. சீனிவாஸ் பாடியுள்ள நந்தி ஸ்தோத்திரம்.

0: இது ஸ்ரீ சர்வகுரு குருச்சாத்ரேண ஸ்ரீநிவாசேன க்ருதம் நந்திதேவ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.
1: தெய்வீக ராகத்தில் அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

காலை விடியல் களிக்கும் காட்சிகளாய் இன்றைய நாளை இன்பமாக இயற்கையை தொடங்கியிருக்கும் இந்த வேளை காலை 5:54. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 120 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 11 நாள், 2026 மே மாதம் 25 தேதி தித்திக்கும் திங்களில் பிரயாணிக்க

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101.
2: விண்ணரங்கில் கருமுகிலாம் திரை நீக்கி விதவிதமாய் வானம் பாடிகள் பன்னிசைக்கும் அற்புதமான காலை 6:02 மகிழ்ச்சியாய் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய். பண்பலை 101 நிகழ்ச்சிகளில் இன்று மாலை 5 புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம்இ கிருஷ்ணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அறுப்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து தென்குமரி தேனலையில் பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். வடசேரி உழவர்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்டம் நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 9:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர்வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பது இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாறி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும். ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும்? உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும்? யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நிமிஷத்துல மீண்டும் சந்தித்துள்ளோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் காற்றில் கலந்து நம்மோடு பயணிக்கும் குமரி பண்பலை 101
1: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் மேனியெங்கும் ஒளி வீசும் பெருமை கொண்ட பேரரசியாம் தமிழன்னை திருக்குறள் என்னும் செங்கோலினை தாங்கி சீராட்சி செய்வதாக கூறியுள்ளார். திருக்குறள் பெருமை அறிந்தோம். குமரி பண்பலை 101 இப்போது குறளமுதம் 1.

0: பிரித்தாளும் மனநோயை ஒருவன் விட்டுவிடுவது அவனுக்கு அழியாத குற்றமற்ற புகழை தரும். குறள் எண் 853 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நேயின் தென்குமரி தேனலை.

நேரம் இப்போது காலை 6:17. சிறப்பான திங்களில் சிகரங்கள் தொட்டு பறந்து கொண்டிருக்கும் காற்றசேவில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நாம் கேட்காத இவ்வுடல் உயிர் உணர்வு போன்ற அரும்பெரும் கொடைகளை நமக்களித்து நாளுக்கு நாள் நம்மை காக்கும் இறையோனை வணங்க தயாராவோம். இது பண்பலை 101 இறைப்புகள் பாடும் இன்னிசையாய் பக்தி மாலை.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: கள்ளமின்றி விழித்திருக்கும் காலை நேரம், மௌனமாய் மலர்ந்து கொண்டிருக்கும் மலர்களின் வரவேற்பில் குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்வது வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நேரம் இப்போது காலை 6:33. பக்தி மாலையில் இனி ஹெலன் சத்யா பெட்ரு சத்யா குரல்கள்.

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

இடரின்றி இன்பமாய் நகர்வோம். வரும் பொழுதுகள் சிறக்க பண்பலை நூற்றொன்றில் பக்தி மாலை தந்தது இறைப்புகழ் பாடும் இனிசை கீதங்களை. இணைந்துள்ளோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை.

உங்கள் பொழுதுகளில் இளமையாய் இனிமையாய். இது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் சில உங்களின் நினைவுகளுக்கு. நேர்லே இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி. மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தைராய்டு தினம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷாலின் அவர்கள். பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நேயின் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேசும் நேரலை. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:30 இசைத்தென்றலில் எஸ் சங்கரராமன் அவர்களின் பாட்டு இடம்பெற காத்திருக்கின்றது. பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நேயின் தேனி நேரத்தில் நமது பாரதம் இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை

0: வானொலி நிலையத்திலிருந்து
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று

அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

0: காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுத்தினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இசை என்னும் இன்ப ஆற்றல் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

0: வரவரவென்ற பொழுதுகளில் அதிகாலை கடந்து ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றொன்றில் 6:55 வந்தடைந்துள்ளோம். இன்று பரபவ வருடம் வைகாசி மாதம் 11 திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களே, தன்னை விட மண்ணையே உயிரின கருதும் வேளாண் பெருமக்களே, உங்களுக்கு குமரி பண்பலை நூற்றொன்றின் அன்பான வணக்கங்கள். கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆழ்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 93 60 51 27 12 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாசன நீரில் புளோரைடு இருப்பதால் பயிர்களுக்கு ஏற்படும் விளைவுகளும் நிவர்த்திகளும். நிலத்தடி நீரில் புளோரைடு அயனிகளாக காணப்படுகிறது. புளோரைடின் அளவானது நிலத்தடி நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் அதிக அளவு இருக்கும்போது குறைந்தும் சோடியம் உப்புகள் அதிகம் இருக்கும்போது அதிக அளவிலும் காணப்படுகிறது. நிலத்தடி நீரின் கார அமிலத்தன்மையானது புளோரைடு அயனிகளின் ரசாயன கிரியைகளை கட்டுப்படுத்துகிறது. இதனால் புளோரைடு நிலத்தில் தேங்குவதால் பயிர் வளர்ச்சியை உடனடியாக பாதிப்பதில்லை. ஆனால் புளோரைடின் கூட்டுப்பொருட்கள் மண்ணில் உள்ள நீரில் கரைந்து புளோரைடு அயனிகளாக மாறும்போது பயிர்கள் கிரகிக்கக்கூடிய பயிர் ஊட்டங்களின் அளவை பெரிதும் பாதிக்கின்றது. எனவே புளோரைடு மாசுபட்ட நிலங்களில் சுண்ணாம்பு சத்தினை இடும்போது மண்ணின் கார அமில நிலை அதிகரிப்பதால் பயிர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய புளோரைடின் அளவு கணிசமாக குறைக்கப்படுகிறது. மேலும் பாஸ்பரஸ் உரங்களை புளோரைடு மாசுபட்ட நிலங்களில் இடுவதால் புளோரைடின் நச்சுத்தன்மையானது குறைக்கப்படும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க போக்சோ விழிப்புணர்வு சுவரொட்டிகள். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாவட்ட காவல்துறையின் நிமிர் குழுவினரால் ஒட்டப்பட்டுள்ளன. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. 2025-26 ஆண்டிற்கான 47 தனிநபர் மற்றும் கோட்ட அளவிலான விருதுகளை கன்னியாகுமரி அஞ்சல் கோட்டம் பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் போக்சோ விழிப்புணர்வு சுவரொட்டிகள் வெளியிடப்பட்டு மாவட்ட காவல்துறையின் நிமிர் திட்டக்குழுவினரால் மாவட்டம் முழுதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குமரி மாவட்ட விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பேச்சிப்பாறை அணையின் தற்போதைய நீர்மட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் அணையின் மதகுகளில் செயல்பாடுகளை துல்லியமாக கண்காணிக்குமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. 48 அடி கொள்ளளவு கொண்ட இவ்வணையின் தற்போதைய அளவு 22.03 அடியாக உள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் தேவைகளை உணர்ந்து நீரிருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி அஞ்சல் கோட்டம் 2025-26 ஆண்டில் தனது செயல்திறனை சிறந்த முறையில் வெளிப்படுத்தியதற்காக 47 தனிநபர் மற்றும் கோட்ட அளவிலான விருதுகளை பெற்றது. வணிக மேம்பாடு சேவைகள் பிரிவில் பன்னாட்டு வணிக தபால் சேவை, வாடிக்கையாளர் மைய சேவைகள் மற்றும் பார்சல் பதிவு ஆகியவற்றில் முதலிடம் பெற்றுள்ளது. அதேபோல் அதிக அளவிலான அஞ்சலக சேமிப்பு வங்கிக் கணக்குகள், வைப்பு நிதி கணக்குகள், செல்வமகள் திட்ட கணக்குகள், ஸ்பீட் போஸ்ட் விநியோகம், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளிலும் சாதனை நிகழ்த்தியுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தேனலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நேயின் தென்குமரி தேனலை.

0: உங்களோடு இணைந்துள்ளது இளமையாய் புதுமையாய். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் நட்பு குமரி பண்பலை. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
1: என்னப்பா ஒரே கூட்டமா துமுதுமுன்னு வீட்டுக்குள்ள வாரீங்க? கையில வேற நோட்டு வச்சிருக்காங்க. எத்தனை தடவைப்பா டொனேஷன் எழுதணும்? ஏ கண்ணா, என்னது? ஓ அப்படியா, கிராமத்துக்கு நல்ல காரியம் செய்ய போறீங்களா? நம்ம கிராமத்துல 101 மரம் நட போறீங்களா? யாரப்பா தந்த மரக்கன்றுகள்? எங்க கூட அங்க வாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்றியா கண்ணா? என்னடே சொல்ற, அங்க வந்து பார்த்தாதான் தெரியும்னு. ரகசியத்தை உடைங்கடே. அங்க யாருப்பா வாரா? என்னது, நம்ம குமரி மாவட்ட புயல் பரப்புரை பண்ணக்கூடிய சிவசிவாத்தியார் வராரா? அவரை இதமான தெண்டலாக்கணும் அப்படின்னா அவருக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருப்ப, எல்லாருக்கும் எப்படி கொடுப்ப? சாதாரணமா ஒரு வடை ஒரு டீ கொடுப்ப. ஆனா அண்ணன் அப்படி நினைச்சிடாதப்பா, ஒரு 12 வடை வச்சிரு. எப்பப்ப வர்றாரு? என்னது, இப்பவே வந்தாலும் வந்திருப்பாங்க? நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் இல்லையா, அதனால உங்களை கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கோம்னு வந்தீங்களா? இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதப்பா. ஏய், அண்ணனை பொறுத்த வரைக்கும் உபசரிப்பு வரவேற்பு சரியா இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவாரப்பா. ஏய், அண்ணனை பார்த்தா சாது சாது மிரண்டா காடு கொள்ளாதப்பா. ஏய், அங்க என்னப்பா வரிசை கட்டி 4-5 கார் வந்த மாதிரி இருக்கு.
2: ஏய் என்னப்பா, கார் அவ்வளவு தள்ளி நிறுத்துற? ஏ பக்கத்துல நெருக்கி கொண்டு விடு, அப்பதான் எனக்கு ஒரு தோரணை இருக்கும். ஓட்டுநராட்டு எத்தனை வருஷம் இருக்க? ஏ உங்களால எனக்கு பெருமை கிடைக்கணும்ப்பா. எடு எடு, ஸ்டார்ட் பண்ணு.
1: ஏய் எல்லாரும் ஒதுங்க ஒதுங்க, அண்ணன் வராரு அண்ணன் வராரு, வாங்கனே வாங்கனே. என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை தம்பி கிட்ட சொன்னீங்களே?
2: என்ன தம்பி பேசுற, இது உங்க கிராமம், நான் கூட அவங்க வரக்கூடிய நிலையில உன்னுடைய ஏற்பாட்டுல தான் இது நடக்குது அப்படிங்கற அறுதியிட்டுல வந்தேன்.
1: என்ன இவனோட எல்லாம் எப்படின்னா ஒருங்கிணைச்சிங்க? இவரும் எல்லாம் பச்சை மரத்தை தொலிய உரிச்சி காய போடுறவனும் இல்லையா?
2: ஏ தம்பி என்னப்பா பேசுற, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நல்ல வேலை நீ பேசுறது எனக்கு புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிற ரீதியில எனக்கு கேக்குது. அதனால தம்பி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா.
1: ஏனே பொதுவாவே மரம் நடுறது அப்படிங்கறது நல்ல செயல் தான், ஆனா மரங்களுடைய உபயோகம் பத்தியும் அதனுடைய நன்மைகளை பத்தியும் இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
2: தம்பி ஒரு அருமையான தகவலை கேக்குற.
1: எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க, அமைதியா உட்காருங்க, கை தட்ட வேண்டிய நேரத்துல மட்டும்தான் கை தட்டணும்.
2: மரங்கள் தான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற தன்மைக்கு வழிகாட்டி. சுற்றுப்புற சூழல் சரிவர இருந்தா நம்மள நோய்கள் அணுகுமா எப்படி?
1: வாய்ப்பே கிடையாதுனே. கை தட்டுக்கடே கை தட்டுக்கடே.
2: நமக்கு தேவையான தூய காற்று, மழை, நிழல், ஏன் பழங்கள் ரீதியா காய்கறி ரீதியா நமக்கு உணவா தரக்கூடிய அற்புத சக்தி எதுல இருக்கு?
1: இந்த அற்புதமான மரங்கள்ல இருக்குண்ணே.
2: தம்பி விவசாயிகளுடைய வாரிசுகள் பின்னால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான சேமிப்பு நடைமுறை என்னது?
1: மரங்கள் வளர்ப்புண்ணே. ஏனே இந்த மரங்கள் வளர்ப்புல சேமிப்பு அப்படின்னு சொல்றீங்களே, அது எந்தெந்த மரங்கள்லண்ணே?
2: சவுக்கு, செம்மரம், மூங்கில், தேக்கு, சந்தனம், இந்த மாதிரி மரங்களை வளர்க்கறதுனால எதிர்கால வாழ்வை சிறப்பாக்குறது மாதிரி சந்ததிகளுக்கு ஒரு வழிய காட்டலாம.
1: ஏ ரவி, நீ என்னப்பா கேக்க? என்னது, மரங்கள் நடுறதுனால மழைப்பொழிவு ஏற்படுமானே கேக்க?
2: ஏ அற்புதமான கேள்விதானே, அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? தம்பி ரவி, மரங்கள் வந்து மேகங்களை ஈர்த்து மழையா பொழியுது, புரியுதா அவனுக்கு? மரம் இல்லன்னா மழை வருமா?
1: லேச சொன்னாலும் ஆழமா இல்ல சொல்லாரு கருத்தை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜி நெய்யின் தென்குமரி தேனலை.

0: கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலையை.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அறிவுகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
3: அச்சமில்லே உச்சி மீது வாழ்ந்த வீணிகிறந்த போயிலும் அச்சமில்லை அச்சமம்படில்லையே உச்சி மீது வாழ்ந்து வீழ்கின்ற போயிலும்.
1: அழக பாரதியாருடைய பாட்டை சூப்பரா பாடின பிள்ளைக்கு பேர் என்னது?
3: கிருதிஷ்கா.
1: கிருதிஷ்கா எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: எல்கேஜி.
1: பிள்ளைக்க ஊர் எதுமா?
3: கஞ்சாக்கோடு.
1: பிள்ளைக்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அப்பா, அம்மா, ஆச்சி, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை.
1: சரி, அப்போ எல்லாருக்கு பேரும் சொல்லுவோமா? அம்மாக்கு பேர் என்ன?
3: துக்காலட்சுமி.
1: அப்பா பேரு?
3: முத்துக்குமார்.
1: ஆச்சி பேரு?
3: வெளிலாச்சி.
1: தாத்தா பேரு?
3: குமாரசாமி.
1: ஓகே. அத்தைக்கு பேரு?
3: சரிதாத்தை.
1: மாமா பேரு?
3: சின்ன மாமா.
1: சரி, பிள்ளை வந்து எல்லாருக்கும் பேர்லாம் சொல்லியாச்சு. பிள்ளை ஸ்கூலுக்கு போறீங்கல்ல, ஸ்கூல்ல உங்களுக்கு என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: கொடிலா ஃபந்த த்ரீ பேக்ஸ், மாமா பேக், பப்பா பேக், அந்த பேபி பேக், லுக்கலா காட்டி டிண்டவுல்ஸ், ஒன் டே ஆல் ஒன் அவுசர், லிட்டு கொடிலா ஃபேன்சர்ல காட்டிட்.
1: அழகா ஸ்டோரி சொல்லியாச்சு. சரி, வேற ரைம்ஸ் தெரியுமா பிள்ளைக்கு? சொல்லுங்க.
3: Are you sleeping? Are you sleeping? Odom down, odom down. Morning bus a ring ring, morning bus a ring ring. Ding dong bell, ding dong dong.
1: அழகா பாடியாச்சு. ஆனா கொஞ்சம் மெதுவா பாடுறீங்க, அப்படிதானே? கொஞ்சம் சத்தமா பாடணும், ஓகேவா? பிள்ளைக்கு திருக்குறள் தெரியுமா?
3: அகர முதல் எழுத்தலாம் ஆகி பவகால் முழுச்சே உலகு, கச்சதிரா நாய பயன்கள் வாழறிவால் நட்டால் சொன்னே, மனமிசை ஏகினா மானடி சேர்ந்தா இளல் மிசை நீண்டு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமே நடி சேர்ந்தாக்கு யாரும் இருப்பே இல்ல.
1: அழகா திருக்குறள் சொல்லியாச்சு. பிள்ளை எல்லோ கலர்ல ஃப்ராக் போட்டு வந்திருக்கீங்கல்ல, பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்?
3: ஆரஞ்சு கலர்.
1: ஆரஞ்சு கலர் பிடிக்குமா? வேற என்ன கலர் பிடிக்கும்?
3: கிரீன் கலர்.
1: சரி, பிள்ளைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்?
3: கேரட், ஆப்பிள், பனானா, பீல்ஸ்.
1: சரி, பிள்ளை வந்து இப்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்க, அப்படிதானே? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
3: டாக்டர்.
1: அப்போ கிருதிஷ்கா வந்து டாக்டர் ஆகி எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட போறீங்க, அப்படிதானே? இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே

0: குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் BJPயின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய BJP தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நவீன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து

ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கியபோது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மூன்று பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: உங்கள் உணர்வுகளோடும் உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நேரமிப்பது காலை 7:05. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை.
3: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணணும், கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு

0: டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
1: மிஷ் கன்னியாகுமரி.
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
5: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: சேவை செய்திகள். களியங்காடு அருள்மிகு ஸ்ரீ மதுரா கிருஷ்ணன் ஆலயம் புனர் பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு கலச பூஜை, 9 மணிக்கு அஷ்டபந்தன பிரதிஷ்டையும் கலசாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம், 10:30 அலங்கார பூஜை தீபாராதனை, மாலை 5 மணிக்கு மாபெரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமவேள்வி. மங்களக்குன்று பாலவிளை அருள்மிகு ஸ்ரீ பத்ரீசுரியம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கியம்மன் திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மிருத்யுஞ்சய ஹோமம், முற்பகல் 11 மணிக்கு அபிஷேகம், நண்பகல் 12 மணிக்கு உச்ச பூஜையும் தீபாராதனையும், மாலை 5 மணிக்கு தேவிக்கு சிறப்பு அலங்காரம், 5:30 சந்தியா தீபாராதனை, 6 மணிக்கு சிறப்பு பூஜை, இரவு 7:10 அம்மனுக்கு சிறப்பு புஷ்பாபிஷேகம், 9:15 புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், 9:30 வலிய படுக்கை, 9:40 நேர்ச்சை உருவ வழிபாடு, நள்ளிரவு 12 மணிக்கு அம்மன் பூப்படை, நாளை காலை 5 மணிக்கு மகா கணபதி ஹோமம், 6 மணிக்கு அபிஷேகம் உஷபூஜை, 6:30 அம்மன் அலங்கார தீபாராதனை, 7 மணிக்கு சிறப்பு பூஜை. செம்பன்பிளை ஐயா வைகுண்ட சுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்புழாவில் இன்று மாலை 4 மணிக்கு பணிவிடை, 5:30 உகப்படிப்பு. மேலசங்கரன்குழி ஊர் ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்காக மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 இடம் உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்காக இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்காக பத்ம விருதுகள், பத்மபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27ஆம் ஆண்டுக்கான கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
10: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: நேரம் இப்போது காலை 7:30. நேயர்களோடு உற்சாகமாக இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: உற்சாகமான நிகழ்ச்சிகளோடும் உங்களோடும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் இருந்து குமரி பண்பலை 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. என்ன பூனையின் சத்தம் கேட்கிறது?
0: அது வேறொன்றுமில்லை மன்னா, அரண்மனையில் எலிகளின் தொல்லை அதிகமாகிவிட்டது. சிலர் நிறுவனங்களை தொடங்குவதற்காக தங்களது அனுமதி கேட்டு கடிதங்கள் அனுப்பியிருந்தார்கள் அல்லவா?
1: ஓ, அந்த எண்ணெய் நிறுவனங்கள், ஹோட்டல்கள், ஆயத்தாடை நிறுவனங்கள்.
0: ஆம் அண்ணா, அவைதான். அந்த கடிதங்களை எல்லாம் இந்த எலிகள் கடித்து குதறி கூண்டில் உண்டாக்கிவிட்டன.
1: என்ன தைரியம் அந்த எலிகளுக்கு! உடனே எலிப்பொறிகளை வைக்க வேண்டியதுதானே.
0: எலிப்பொறியை வைத்தால் எலிப்பொறியில் வைக்கும் மசால் வடையை மட்டும் கடித்து சாப்பிட்டு விட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிவிடுகின்றன. என்னை போன்றே புத்திசாலியாக எலிகளும் இருக்கும் போல. அதனால் தான் அரண்மனையில் 10-15 பூனைகளை வாங்கி விட்டுருக்கிறோம் அண்ணா.
1: ஓஹோ, பொறி வைத்து இந்த எலியை பிடிக்கிறேன், இந்த மந்திரியாரையும் முடக்குகிறேன்.
0: என்ன மன்னா கூறினீர்கள்?
1: மந்திரியாரே, நானே எலிப்பொறிகளை வைத்து எலிகளை பிடிக்க ஏற்பாடு செய்து விடுவேன். எதிரி வீரபாகுவை கூட சமாளித்து விடுவேன். ஆனால் எனக்கு சிறு வயது முதலே பூனை என்றாலேயே பயம். அதனால்தான் சற்று யோசனையாகவே இருக்கிறது.
0: ஓஹோ, அப்படியெனில் மன்னா தங்களுக்கு ஏலியோரோபியா இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
1: ஐயோ, அது என்ன நோய் மந்திரியாரே? பெயரை வித்தியாசமாக இருக்கிறது.
0: மன்னா, இது நோய் அல்ல மன்னா, பயத்தில் ஒரு வகை பயம். அதீத பயத்தை ஃபோபியா என்று கூறுவார்கள். அதே போன்று பூனையை கண்டு பயப்படுவதற்கு தான் ஏலியோரோபியா என்று கூறுகிறார்கள். இது தங்களுக்கு மட்டுமல்ல மன்னா, வரலாற்றை சற்று புரட்டி பார்த்தால் மாமன்னன் அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், முசோலினி, ஹிட்லர், இப்படி தங்கள் பெயர்களை வீரத்திற்கும் தைரியத்திற்கும் வரலாற்றில் இடம் கொடுத்தவர்களுக்கும் இந்த பூனையை கண்டால் பயப்படும் ஏலியோரோபியா இருந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம்.
1: ஓஹோ, அப்படியா? அப்படியெனில் நானும் இவர்களைப் போல எதிர்காலத்தில் வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகிறேன் என்று கூறும்.
0: அது சரி, நமது மன்னர் பூனைக்கு பயந்து இப்படி ஏதாவது வரலாற்றில் இடம் பிடித்தால் தான் உண்டு. ஏறு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
1: நல்ல வேலை மந்திரியாரி, எலிரோபோபியா என்ற பெயரை சொன்னதும் ஏதோ புது நோய்தான் நமக்கு வந்திருக்கிறது என்று நினைத்து பயந்து விட்டேன்.
0: இப்படி நமக்கு ஏதாவது நோய் இருக்குமா என்று நினைத்து பயப்படுவதற்கு நோசோபோபியா என்ற பெயர் மன்னா.
1: என்ன, அந்த போபியாவும் நமக்கு இருக்குமோ? பயத்தை நினைத்தாலே பயமாக இருக்கிறதே.
0: இப்படி பயத்தை நினைத்து பயப்படுவதற்கு போபோபோபியா என்ற பெயர் மன்னா.
1: ஐயோ, உம்மோடு பேசினாலே எனக்கு இல்லாத போபியாவும் வந்துவிடும். நான் வருகிறேன்.
0: என்ன, நம்மிடம் பேசுவதற்கு பயந்த மன்னர் இப்படி தலை தெரிக்க ஓடுகிறார்? ஒருவேளை நமது மன்னருக்கு கிளாசோபியாக இருக்குமோ?
1: மந்திரியாரே, நீர் இன்னும் செல்லவில்லை.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

வாழ்த்தும் காலை தென்றலில் காலை வரவேற்பது 7:35 மணித்துளிகளை. அழகான பயணம், நீண்ட தொடர்வண்டி பயணம், ஒலி அலையாய் காற்றின் பாதையில் புதுவிதமான பூரிப்பு, லேசான மனதிற்கு இதமான இசை, சந்தோஷம் நிறைய நிறைய இடைவிடாத மகிழ்ச்சியுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென்குவரை தேனிலையை தொடங்கலாமா? தேனிலையில் முதலில் பொது அறிவு கேள்வி. ஓலியோ ரெசின், OLEORESIN. ஓலியோ ரெசின் என்பது என்ன? வித்தியாசமான இந்த கேள்விக்கான பதில, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில யுக பாரதி வரிகள்ல கார்த்திக் பாடி கதிர்வேலன் காதல் திரைப்பட பாடலுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445918800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நேயின் வசந்த அழைப்பு. சில இடைவேளைகளும் உணர்வலைகளாய் காற்றில் கலந்தபடியே உங்களோடு சிறகடிப்பது குமரி பண்பலை 101 இனிய நேரங்களில். தென்குமரி தென்னிலையில் பொது அறிவு கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒலியோரசின் என்பது என்ன? ஒலியோரசின் என்பது என்ன? இதற்கான பதில், நறுமண பொருட்கள் மற்றும் தாவரங்களில் இருந்து பெறப்படும் அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் பிசினை இணக்கும் அதிக செறிவுள்ள ஒரு இயற்கை சார்தான் இந்த ஒலியோரசின். கேள்வியும் பதிலும் மீண்டும், ஒலியோரசின் என்பது என்ன? நறுமண பொருட்கள் மற்றும் தாவரங்களில் இருந்து பெறப்படும் அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் பிசினை இணைக்கும் அதிக செறிவுள்ள ஒரு இயற்கை சார்தான் ஒலியோரசின். இந்த ஒலியோரசினானது சமீபத்தில் தான் ஆராயப்பட்ட மிசோரம் மாநில இஞ்சியில 6-8% இருக்கான். அதாவது உலகளாவில் சராசரியான 3% விட அதிகமான அளவில் இந்த ஒலியோரசின் மிசோரம் இஞ்சியில இருக்குதான். இதனால இந்த வகை இஞ்சிகள் உணவு, மருந்து, அப்புறமா அழகு சாதன தொழில்களுக்கு ரொம்பவும் மதிப்பு மிக்கதா அமைகிறதா. ஒயிலாய் விடிந்த பரபரப்பான காலை நேரம், இசையோடு தென்றலும் இணைந்து விளையாடும் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனிலையில் மகிழ்வாய் இணைந்துள்ளோம். பண்பலை 101 நேர்களிப்போ நேரம் பார்க்கலாம்.

0: ஆரம்பிப்பது காலை 7:45. தேதியும் செய்தியும்
1: இன்று மே மாதம் 25ஆம் தேதி.
2: சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் இன்று.
3: செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே.
1: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 25ஆம் தேதி சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: காணாமல் போகும் குழந்தைகளுக்கு அரசு மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பு அவசியம் என்பதனை வலியுறுத்தும் நோக்கில் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: உலக தைராய்டு தினம் இன்று.
2: உலக தைராய்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 25ஆம் தேதி என்று கடைபிடிக்கப்படுகிறது.
1: தைராய்டு ஹார்மோன் உடலெங்கும் அனைத்து திசுக்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது.
2: இது சரியாக செயல்பட மூளை மற்றும் உடலின் குறிப்பிட்ட பாகங்கள் உதவுகின்றன.
1: தைராய்டு சுரப்பிகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: தமிழறிஞர் மு சி பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: சங்க தமிழ் கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
1: 1866ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த மு சி பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழ் மொழியின் தொன்மையையும் உயர்வையும் பிற மொழியினரும் அறியும் வண்ணம் செய்தவர் ஆவார்.
2: பேராசிரியர், உரையாசிரியர், இதழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர் என பன்முகம் கொண்ட இவர் தமிழில் 18 நூல்களையும், ஆங்கிலத்தில் 32 நூல்களையும் மற்றும் சட்ட நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: இவரது நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் ராஜ் பிஹாரி போஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்.
1: பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக புரட்சி செய்த இந்திய போராட்ட வீரர் ராஜ் பிஹாரி போஸ் அவர்கள் 1886ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: வெளிநாட்டில் வாழ்ந்த இந்தியர்கள் இந்திய விடுதலை போருக்கு உதவும் பொருட்டு தொடங்கிய கதர் கட்சியின் அமைப்பாளர்களுள் ஒருவரான இவர் இந்திய தேசிய படையை நிறுவியதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் முன்னோடியாவார்.
1: தமிழ் திரையுலகின் பிரபல நகைச்சுவை நடிகர்களுள் ஒருவரான நடிகர் கவுண்டமணி அவர்கள் 1939ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: சுமார் 450 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவரது நகைச்சுவை சொல்லாடல்கள் இன்றும் பல திரைப்பட பாடல்கள் இடையேயும் ரசிகர்கள் இடையேயும் பெரும் வரவேற்போடு புழக்கத்தில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மூன்று தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள், எடிசன் விருதுகள், தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள தமிழ் திரைப்பட நடிகர் கார்த்தி அவர்கள் 1977ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
6: ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா.
2: இந்திய திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை எழுத்தாளருமான கரண் ஜோஹர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: ஆண்டு இதே நாளில் அப்பல்லோ திட்டம் ஐக்கிய அமெரிக்காவின் அப்போதைய அரசு தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது.
2: ஆண்டு இதே நாளில் நாசாவின் ஃபீனிக்ஸ் விண்ணூர்தி செவ்வாயில் தரையிறங்கியது.
1: 1988ஆம் ஆண்டு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
7: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
2: சுமார் 40 ஆண்டுகளாக 10,000-க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்பட பாடல்களையும் 2,500-க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் பாடியுள்ள பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பட்டினத்தார் என்னும் திரைப்படத்தில் பட்டினத்தாராக நடித்ததன் மூலம் நடிகராக அறியப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இசை கேட்டால் நான் மலரோடு போன்ற பல பிரபல திரைப்பட பாடல்களை பாடியுள்ள இவரின் முத்தை திரு, பக்தி திருநகை, முருகா நீயல்லால், உள்ளம் முருகதையா போன்ற பல பக்தி பாடல்களும் கேட்பவரை உருகச் செய்யும்.
2: இவர் 2013ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தேதியும் செய்தியும்

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற

0: வாங்குபவர்களுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
2: செல் நம்பர் 9488-230666
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல்
1: EEE ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள் விடுதி வசதி பேருந்து வசதி
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 04652-253-900
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704
1: AJ நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02
5: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் வசந்த அழைப்பு.

0: இணைநேர்களே, உங்க குரல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா, அல்லது கரகரப்பான ஒரு குரல் இருக்கா, இல்லைன்னா உங்களோட கழுத்து பகுதி வீங்கி இருக்கா, இல்லைன்னா சாப்பிடும் போது தண்ணி குடிக்க முடியலையா, சாப்பாடு உள்ள இறங்கலையா, இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும், அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கா? மருத்துவரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குமரி பண்புல இன்னொரு கேட்கலாமா? எப்ப கேட்கலாம், எதை கேட்கலாம்? இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரை. இன்னைக்கு உலக தைராய்டு தினம் பற்றிய தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷாலின் அவர்கள். நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. நம்ம குமரி பண்பலை 101 உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை.
1: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
2: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
1: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
2: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
1: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
2: உலகத்தரத்தில் லேப் வசதி,
1: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
2: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
1: கால் 7904473872.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:00 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் வசந்த அழைப்பு. இன்று மாலை 5:00 புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது குமரி பண்பலை 101 இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கோம். நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து தென்குமரி தேனிலை, தேனிலையில் இனி தண்டகாரண்யம் திரைப்பட பாடல்.

0: ரொம்பவே இனிமையா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலை நேரத்துல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேநிலை நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்தில இருந்து.
1: கேட்டு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ஆயிரம் உறவுகள் நட்புகள் இருந்தாலும் காற்றோடு இன்னிசையாய் வீட்டில் போல் மகிழ்ச்சியாய் உங்கள் நேரங்களில் இனிமையாய் குமரி பண்பலை 101 காலை நேர உற்சாகத்தில் இணைகிறது சென்னை வானொலியின் செய்தி சுருக்கம். இப்போது நேர்மைப்போது காலை 8 மணியை தொடும் வேளை தொடர்ந்து பயணிப்போம் காற்றின் ஒலியலையில். இது தென்குமரி தேனலை உங்கள் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு

0: மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் பார்க்கலாமா? நேரம் இப்போது காலை 8:02. அழகான இந்த திங்கட்கிழமை இனிய தூதாய் இது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. தென்குமரி தேனலை தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:00 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினேயின் வசந்த அழைப்பு.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:00 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினேயின் வசந்த அழைப்பு.

0: கன்னியாகுமரி தேனலில் இனி வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம் பார்க்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், நாடன் மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய், சீன அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 25 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் மற்றும் வாழைக்காய் 10 எண்ணம் மற்றும் முருங்கைக்காய் 10 எண்ணம் இவை மூன்றும் தலா 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், சவுச்சோ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமை இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பும் 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வலதுலங்காய் 40 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், வாழைப்பழம் நெய்திறன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி நெல்லிக்கனி 60 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி பயிறு மற்றும் கருவேப்பிலை தலா 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், நேர்களே, தேங்காய் குடுமையுடன் 45 ரூபாய்க்கும் குடுமை இல்லாத தேங்காய் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: கேட்டிருக்கீங்க நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து தென்குமரி தேனலை. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய்க்கும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நேர நிலவரப்படி தெரிஞ்சுக்கலாமா? பேச்சிப்பாறை அணை 24.01 அடி, பெருஞ்சாணி அணை 29.10 அடி, சிற்றாறு 1 அணை 5.44 அடி, சிற்றாறு 2 அணை 5.54 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.55 அடி.

0: அதுதான் கன்று ஈன்றவுடன் பசு அப்புறமா எருமை போன்ற பாலூட்டிகள்ல சில நாட்கள் கூடிய சில நாட்கள் வந்து சுரக்கும் இல்லையா, சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீம்பால், இந்த சீம்பால் எதுக்கு உதவுது? இது வந்து கன்றுகள் வந்து நல்ல செழிப்பா வளர்றதுக்கும் ஆரோக்கியமா வளர்றதுக்கும் வந்து இது உதவுது. இது வந்து நாமளும் சாப்பிட்டுருப்போம் இல்லையா, சீம்பால் அப்படிங்கிறது நமக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படிங்கறதுனால. இதுல வந்து ஏன் இதை வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறா, இதுல வந்து இம்யூனோ குளோபோலின் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கான். இது சாதாரண பசும்பாலை விட சுமார் 8 மடங்கு விட்டமின் ஏ இருக்கு அதுல. சரி, இதெல்லாம் எதுக்கு? இந்த சீம்பால் வந்து பசுங்கன்றுகளுக்கு ஏன் கண்டிப்பா கொடுக்கணும்? வீட்டில் வந்து பசு வளர்ப்போம் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பசும்பால் வந்து சீம்பால் இருக்கக்கூடிய இந்த பசுங்கன்றுகளுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க. சோ இத பத்தி தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியை கேளுங்க. இதுல நொடிகளில் சில நுட்பங்கள்ல பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிற தகவல்ல தர்றாங்க குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் பி. ஜெரால்ட் இர்வின் அவர்கள். இப்போ இந்த பழத்தோட சீசன் அதிகமா இருக்குது. அது என்ன பழம்? வாங்கினா அதை வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா சாப்பிட்டா ரொம்ப தித்திப்பா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழம் தான் அது. நிறைய இடங்கள்ல நம்ம ஊர்ல அங்கங்கே வித்துட்டே இருக்காங்க. திருமண வீடுகள்ல டைஜஷனுக்காக இது தராங்க, அதாவது உணவு செரிமானத்திற்காக இதை வந்து சாப்பாட்டு இலையில வைப்பாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க அது அன்னாசி அப்படிங்கிறது தான். சோ அன்னாசி சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அப்பவும் கண்டிப்பா கேளுங்க உழவர்களுக்கான நிகழ்ச்சியில. இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சியை இந்த 7:25 அன்னாசி சாகுபடி அனுபவத்தை சொல்றாங்க பொன் விளையிலிருந்து ஜி. பால்ராஜ் அவர்கள். அதை எப்படி பயிர் செய்யறாங்க, எந்த மாதிரி பயிர் செய்யறாங்க, எப்படி வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல வருது. 7:25 மறக்காம கேளுங்க உழவர் உலகம் நிகழ்ச்சியை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஞாபகப்படுத்துறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை என்னும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் 3 ஆண்டு மாணவி NS நந்தனா அவர்களின் உரை கேட்கலாம்.

வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் வரும். சிலது வந்து ஈஸியா வரும், சிலது கஷ்டமா வரும். ஆனா ஒண்ணு மட்டும் விடாம தொடரணும். அது எது? மனதைரியம். எதையும் எளிதில் கையாளும் பக்குவம். இவை நம்மை பலப்படுத்தும். இந்த இனிய எண்ணங்களோடு தென்குமரி தேநிலையில் நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலி. மீண்டும் காலை 8:30க்கு சந்திப்போம் நேர்களே.

0: Tonight at 9:30, we will bring an insightful discussion on one-stop digital support for senior citizens, Jeevan and Shatayu apps with Monali P. D. Dakte, Joint Secretary, Minister of Social Justice and Empowerment. During the program, listeners can ask questions on recently launched apps by the Minister of Social Justice and Empowerment to support senior citizens in accessing healthcare information on welfare schemes. And 011-2331-4444 from 9:30 PM onwards tonight. Alternatively, you can also send your queries via WhatsApp. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakkal.
1: Thank you, Abhishek. Talks between External Affairs Minister S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio is covered prominently by the dailies. India and U.S. reform strategic ties, push trade, energy deals, leads the Asian age. Rubio, Jaishankar stressed need for unimpeded maritime trade, writes not at the expense of ties with India. West Bengal orders setting up of holding centres for illegal foreigners awaiting deportation, reports the Tribune. The Pioneer in its editorial piece states, addressing India's job crisis, the paper says the employment question is not merely economic, it is deeply linked to dignity and aspiration of the youth and affects national confidence. Any nation that aspires to be superpower must be backed by its youth that is meaningfully employed and has a positive mindset. Indeed, India is one of the youngest nations of the world and has a sizable youthful energy. But if it is not engaged in constructive work, there is a high chance of it going wayward. In keeping with his commitment to provide jobs, Prime Minister Narendra Modi presided over the 19th edition of the Rozgar Mela. Quad grouping is vital, says Japan's Foreign Minister Toshimitsu Motegi, reports The Hindu. And finally, Delhi's shopping problem just became a business. Well, the Pioneer reports that Carryman, which began operations in Lajpat Nagar in April, offers shoppers a trained assistant who accompanies them through the market, carries their bags, holds their spot in queues, helps them navigate stores. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi today. Union Home Minister Amit Shah says government has excluded all tribal communities from mandate of uniform civil code. Petrol price hike by 2 rupees 61 paise per litre, while that of diesel by 2 rupees 71 paise per litre. National Testing Agency postponed CUET UG 2026 examinations scheduled for the 28th of this month. External Affairs Minister Jaishankar says India and US have strong interest in combating terrorism in all its forms and manifestations. US President Donald Trump says India can trust on him, also says he's a big fan of Prime Minister Modi. And with that, we end the morning news. Have a nice day.
2: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
3: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்.
7: ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாவே தேசபக்தியோட உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார். ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சல்ல. இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு.

0: வேற ஒன்றும் இல்லை, பல் வலி, ஒரே ஒரு பல் சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டையும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டித்தானே ஆகணும். அவர் அதை சோதித்து பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம், எடுக்க வேண்டிய பல் இதுதான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்னுட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டிலெல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம், அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்கள், எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம், உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்கள், இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன், என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிந்து பார்த்தார். இதோ பாருங்கள், நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், அவர் வந்து ஒரு பல்லை தானே தியாகம் பண்ணார், நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்லை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்கிட்ட ரெண்டு பல்லை பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது, இருக்கிறதுல நல்லா பல்லாக பார்த்து ரெண்டை பிடுங்கி எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசித்து பாருங்கள், தேசபக்தியை எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான். உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா, இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:30 இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் வசந்த அழைப்பு.
4: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நினைவுபடுத்துகின்றோம், நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். குமரி பண்பலை 101.

பெரம்பலை 101 இன்று மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை என்னும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் 3 ஆண்டு மாணவி என் எஸ் நந்தனா அவர்களின் உரை கேட்கலாம். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அன்னாசு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்விளை ஜி பால்ராஜ் அவர்கள், அமுதசுரவி சௌபாக்யா யோஜனா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்களில் பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் பி ஜெரால்டில்வின் அவர்கள்.

இன்று மதியம் 1:10 ஹாய் ஸ்நேதியே பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள் 0465 2 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற நிலம், 290 722 என்ற நிலம் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல இன்று 11:00 12:00 பாடுவோர் பாடலாம், நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
0: விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
2: விஷ் கன்னியாகுமரி. இது மருது திரைப்பட பாடல்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு, அதுவும் சார் உங்க கூட கலந்துகிறதுல நான் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்போனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்ன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்தை, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
0: நீங்க சின்ன வயசுல, எந்த வயசுல வானொலி கேட்டதுல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்ப வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுல இருந்து நான் வானொலி கேட்டுன்னு சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்பெல்லாம் வந்து வானிலை அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமா செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியில இருந்து. அப்ப கரெக்டா நாங்க வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பாரு. என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில, என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்னு போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசைய, இப்ப நான் நேரா நீங்க தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976, எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலிய போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ளம் குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின்ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லீங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
0: பக்தி பாடல்கள் எல்லாம்
1: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
0: கேட்டுட்டு
1: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது, இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சு இருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா, உழவர்களான செய்தியும் ஆயிப்போது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீர் சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட, ஊடுருவ பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா, கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க, ரொம்ப அருமையா.

0: சார், அது மதியம் ஒரு 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நெளிவு சுழிகள் இருந்து சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்.
1: நைட் 7:30 மணிக்கு.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை

0: இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க சீக்கிரம் போவாங்க அம்மா, அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உண்மையும் மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க
0: சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம் அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்னை சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானிலை நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அத பத்தி சொல்லியே ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார் நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், பல இதுல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது. இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றத விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அத உணர்வு பூர்வமா உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டுலன்னு இல்ல சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி 2வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி வணக்கம் மேடம்.
0: நன்றி வணக்கம் சார்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசைகம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:12 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க சார்? சூப்பர் பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: மூடுபனி பாட்டு, இனிய பொன் நிலாவே அந்த பாட்டு.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666
2: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நேரம் அப்படியே சூப்பரா வசந்த அழைப்போட இணைந்து அப்படியே போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:18 ஆகிவிட்டது. நேர்களே, நீங்க வந்து சூப்பரான அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த காலை நேரத்துல ஒரு அப்படியே வைபா நல்லா சூப்பரான பாடல்கள் கேட்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் சோர்வா இருக்கிறவங்களும் அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமான பாடல்களாக கேட்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நலமாக இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? வெல்கம், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அதாவது நட்பு படம.
2: அதாவது அப்படின்னு ஒரு படம் இருக்கா? சரி, ஓகே.
3: படத்துல அதிகாரம் சுபவேளை
2: கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 9:25 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் நினைத்தாலே இருக்கும் பாடல் எங்கே போதும் சங்கீதம்.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின்

0: சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:33 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். காலை வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வேலைக்காரன் படத்துல
0: நீங்க வாவான்னு சொன்னா நாங்க ஓடி போயிட போறாங்க, பாத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வருது. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி.

0: படிப்புகளில் சேர்ந்து பயில 9444431க்கு கால் பண்ணுங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதர வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

நீரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:41 ஆகிவிட்டது. அடுத்ததா இன்னும் கூட ஒன்னு ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று பகல் வாண்டி பத்திருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, என்னுடைய பெண்மணிகள், முத்து மணிகள், நெல் மணிகளுக்கான டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா சவுண்டே இல்லாம இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், என்னன்னு தெரியுமா? அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி தான். பெண்மணிகளே, முத்து மணிகளே, நீங்க பேச போறீங்க எப்படி எப்படி அப்படி அப்படி எப்படி பேசணும், அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602-4000, அதுக்கப்புறமா 2907-7222, இணைப்பு எண் 0462. இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-39. நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 9:42 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும்

0: கூட தண்ணி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பறிவித்தவருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜிகளுக்கார் விஜயம் பேசுகிறேன் மேடம். நலமாகறீங்களா மேடம்?
0: வணக்கம், வெல்கம் சார். நலமாக இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: மேடம்? தர்மபுரியில் நல்ல மழைங்க மேடம்.
0: அப்படிங்களா சார்?
1: காத்தோட நல்ல ஒரு மழை பெஞ்சு குளிர்ச்சியா இருக்கு மேடம்.
0: சரி, அதுல வந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லிடுங்க
1: மேடம். அண்ணாமலை பாடல் வந்து அண்ணாமலை அண்ணாமலை என்ற பாடல் கொடுங்க மேடம். அனைத்து நிலைகளுக்கும்
0: அப்படியே அந்த இனிமையான அந்த கிளைமேட்டோட இணைந்து இந்த பாடலை கேளுங்க சார். நன்றி.
1: நன்றிங்க.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா. நேரம் ரொம்பவே மகிழ்ச்சியா போய்கொண்டிருக்கிறது அல்லவா? நேரம் 9:49 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் நினைந்திருக்கும் அடுத்து நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: 20 கோடி
0: அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. இனிமே கூப்பிடும் போது உங்களுடைய வானொலியோட அளவை கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணி வச்சுட்டு கூப்பிடணும். ஓகே, நன்றிமா.
1: ஓகே, தேங்க் யூ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா. மனதை நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைத்திருங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கலாம். நேரம் 9:55 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், சுவாமியார் மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல், நீங்க தான் நிறைவு நேயர் இன்னைக்கு, சொல்லிடுங்க.
1: படம் எங்க தம்பி பாடல்கள் வந்து மலையோர மாங்கொரு வீப்பான்றது பாடுதடி அந்த பாட்டு.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி
1: நன்றிமா.

இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரில் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: காலம் 10 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரிப்பண்மலை 101. நேரம் 10:02.
3: படிப்பும் பணியும்.

0: வணக்கம் நேயர்களே. படிப்பு அப்படிங்கறது ஞாபகம் வைக்கிறது மட்டும் இல்ல, அதை புரிந்து கொள்றது. ஒரு விஷயத்த நாம புரிந்து கொண்டு படிச்சோம் அப்படின்னா அது எப்போதுமே மறக்காது இல்லையா? அதனால எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிப்போம், வெற்றி நமக்கு தான். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: மத்திய அரசின் கீழ் செயல்படும் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் லைப்ரரி சயின்ஸில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபீல்ட் அல்லது லேப் ரிசர்ச் பிரிவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பாட்னி, சுவாலஜி, ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதில் இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சியுடன் ஹிந்தி அல்லது ஆங்கில சுருக்கெழுத்தில் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் என்ற வேகத்தில் எழுதி அதை கணினியில் விரிவாக தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபீல்ட் அல்லது லேப் ரிசர்ச் பிரிவில் டெக்னீஷியன் பணிக்கு 11 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் அறிவியல் பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டோர் கீப்பர் பணிக்கு 3 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். லோயர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு 8 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சியுடன் நிமிடத்திற்கு ஆங்கிலத்தில் 35 வார்த்தைகள் அல்லது ஹிந்தியில் 30 வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபாரஸ்ட் கார்டு பணிக்கு 7 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.fri.icfre.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.fri.icfre.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 3 தேதி. கோல் இந்தியா நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மைனிங் பிரிவில் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பணிக்கு 276 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் குறைந்தது 60% மதிப்பெண்களுடன் மைனிங் என்ஜினியரிங் பாடத்தில் BE அல்லது BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கேட் 2025 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 30 வயதுக்கு

பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.coalindia.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.coalindia.in.

காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ப்ராஜெக்ட் என்ஜினியர் பணிக்கு 3 காலியிடமும், ப்ராஜெக்ட் அசோசியேட் பணிக்கு 2 காலியிடமும், பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கு 1 காலியிடமும், ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 7 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ இதில் ஏதாவது ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.nielit.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.nielit.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 29 பாரத் ஸ்டேட் வங்கியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 100 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30/4/2026 23 வயதில் இருந்து 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.sbi.bank.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sbi.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 2. மத்திய அரசின் கீழ் செயல்படும் நபார்டு வங்கியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் பணிக்கு 5 காலியிடங்களும், ரிஸ்க் மேனேஜர் பணிக்கு 2 காலியிடங்களும், ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், எம்பிஏ இதில் ஏதாவது ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/6/2026 30 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nabard.org. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nabard.org. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 1. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். செக்யூரிட்டி ஸ்கிரீனர் பணிக்கு மொத்தம் 158 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/5/2026 18 வயதில் இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி

www.aaiclas.aero. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.aaiclas.aero. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 8 தேதி.

0: சிறியவர்களுக்கான பகுதியில் இன்று
1: ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ரோஹித் ஜெயின் ஆவார். மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் பிரஜுன் ஜோஷி ஆவார். இந்தியாவின் முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? இந்தியாவின் முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலமாக சிக்கிம் மாநிலம் உருவெடுத்துள்ளது. கைபேசி வழி அவசர கால எச்சரிக்கை நடைமுறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய துறை எது? கைபேசி வழி அவசர கால எச்சரிக்கை நடைமுறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய துறை தொலை தொடர்பு துறை ஆகும். கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு குழி வீடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு குழி வீடுகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டன. லிபுலேக் கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? லிபுலேக் கணவாய் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து நாட்டில் நடைபெற உள்ளது. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் மார்த்தா கொஸ்டியூக் ஆவார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது? தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. மாட்ரிட் களிமண் தரை மாஸ்டர்ஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? மாட்ரிட் களிமண் தரை மாஸ்டர்ஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் ஜானிக் சின்னர் ஆவார். லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்தவர் யார்? லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்தவர் செபாஸ்டியன் சாவே ஆவார். இந்தியாவின் மிக நீளமான புதிய விரைவு சாலை எது? இந்தியாவின் மிக நீளமான புதிய விரைவு சாலை கங்கா விரைவு சாலை ஆகும். உலகில் ராணுவத்துக்காக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தினை பிடித்துள்ளது? உலகில் ராணுவத்துக்காக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தினை பிடித்துள்ளது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது?

0: 23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் திரிபுரா ஆகும். நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் ரித்திகா ஸ்ரீ ஆவார்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பிஇ அல்லது பிடெக் இன் மெக்காட்ரானிக்ஸ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்ட படிப்பு.
1: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில்
0: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து
1: 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர், ஆட்டோமேஷன் என்ஜினியர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் என்ஜினியர், அப்ளைட் மெக்கானிக்ஸ் டெக்னீஷியன், சேஃப்டி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், இனோவேஷன் மேனேஜர், ஆபரேஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இண்டஸ்ட்ரியல் கிரியேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில், 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: ஜி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரே கால்புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
9: ungal idayathai maaradipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரே கால்புதூர், நாகர்கோவில்.
11: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
12: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
11: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
12: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
11: சேர்க்கை நடைபெறுகிறது.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணனும். இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகக்னைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
3: கன்னியாகுமரி.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே இன்று பகல் 1:10
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். கேட்பதற்கு முன்,
1: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
2: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
2: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
2: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதழில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.

நேரம் 10:38 ஆகிவிட்டது. மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். பொதுமக்களின் பொதுநலம் சார்ந்த கோரிக்கைகள் கடித வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் பகுதியில் நிலவும் பல்வேறு பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வினை தருவார்கள் என நம்பலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. முதல் கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவரங்காடுல இருந்து முத்து ஆசாரி இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து திட்டுவளை ரோட்ல வந்து நாய்களின் தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வந்து பால் வியாபாரிகள், அதுக்கப்புறமா குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் யாருமே ரோட்ல நடக்க முடியலங்க. ஏன்னா நடக்கும்போது நாய்கள் வந்து எப்ப கடிக்குது அப்படின்னு தெரியல. கடிக்கும்போது கடிச்சா என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால நீங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும், சில நேரங்கள்ல எப்பவுமே வந்து ரோட்ல நடக்கும் பொழுது பயமாகவே இருக்கு, ரோட்ல எப்ப நாய் வந்து எங்களை கடிக்கும் அப்படின்றது தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, அதனால தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க.

குமரிமலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மார்க்கே ஜே நெய்யன். ஹாய் ஸ்நேகிதியே, இன்று பகல் 1:10 மறவாது கேட்பின் நேர்களே. நம்ம பெண்மணிகள் முத்து மணிகளுக்கு ஞாபகப்படுத்திடலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன டாபிக், என்னடா அமைதியா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் ரைட். என்னன்னா, இன்னைக்கு வந்து அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசியங்கள் 2602-240, அதுக்கப்புறமா 2907-22 இணைப்பு 04652. இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-309. பெண்மணிகளே அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, இன்னைக்கு வந்து 1:10 நீங்க ஏன் கூட பேச போறீங்க? அமைதியான வாழ்க்கை, நீங்க பேசுறதை கேட்டு எல்லாரும் அப்படியே அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பணும். எப்படி எப்படி அப்படி அப்படி

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: நாகர்கோவில் குமரி பண்பல 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கலாம். நேரம் 10:47 ஆகிவிட்டது. அடுத்த கோரிக்கை யார் விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா தி. இவங்க வந்து புன்னை நகர், நாகர்கோவில் புன்னை நகர்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க, இவங்களும் அதே இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய பகுதியில் வந்து நாய் தொல்லை மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக எங்களுக்கும் வந்து வெளியில போக முடியல. கடைக்கு கூட போய் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க முடியல. வெளியில போனா நாய் கடிக்கு வருது. அதனால எங்களுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால வந்து கவனிக்குமாறு மிகவும் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு கடிதம், ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

நேர்களே, உங்கள் பகுதியில் நிலவும் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி மக்கள் மன்றம் பகுதி, அகில இந்திய வானொலி, கோணம், நாகர்கோவில் 4. இதுவரை மக்கள் மன்றம் பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்த கடிதங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61 டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: ஆம் மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

0: நேரம் முற்பகல் 11:02. ஒரு சின்ன புன்னகை பெரிய மாற்றத்தை தரும். புன்னகையோடு பயணிப்போம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. பாடுவோர் பாடலாம்.
1: வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101. நேரம் முற்பகல் 11:05. இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். இந்த நிகழ்ச்சியில நேயர்களுக்கு திரைப்பட பாடல்களுக்கு இடையே உள்ள இசை வந்து கொடுப்போம். அந்த இசையை வந்து நேயர்கள் கண்டுபிடிச்சு அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் பாடலாம். பாடலை கண்டுபிடிச்சவங்க தான் பாடலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடலாம். அதுக்காக நான் வந்து நிகழ்ச்சியில வந்துட்டே நான் ஒரு பாட்டு பாடிட்டு போறேன் அப்படின்லாம் வந்து நேயர்கள் வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் வைக்க கூடாது. நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள் 0465 இணைப்பெண்ணுடன் 260-240 என்ற எண்ணிலும் 290-722 என்ற எண்ணிலும் வரலாம். 890-32-570-39 இந்த எண்ணிலும் வரலாம். ஜாலியா வாங்க நிகழ்ச்சியில இணைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடணும் அப்படின்னா இந்த கொடுக்கக்கூடிய இசையை வந்து கவனமா கவனிச்சு இந்த பாடலை எந்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர சந்திக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். குமரி பண்பலை, யார் பேசுறீங்க?
1: கருங்கல்லன் ஜான் பேசுறேன் மேடம்.
0: கருங்கல்ல இருந்து
1: ஜான்.
0: சரி, உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கலாமா?
1: ஓகே.

0: என்ன
1: ஏதோ அதோ அதே டோன்ல ஏதோ பாடுறீங்க, ஆனா அந்த பாட்டோட வரிகள் அங்க வரல. சரியாண்ணா, திரும்ப கண்டுபிடிக்கிறீங்களா? திரும்ப ஒரு தடவை கவனிச்சுக்கங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம்.
0: சரி, வேற நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? பிரியங்கா சொல்லுங்க. பிரியங்கா கண்டுபிடிச்சாப்ல இருக்குது. எங்களையே அசர வச்சிட்டீங்க. இந்த பாட்டுல வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போட்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கிடைக்கல. சரி, நீங்க அந்த பாடல கொஞ்சம் பாடலாமா?
2: இந்த பாடு பெருசா தெரியாது.
0: சரி, என்ன படம் அப்படின்னு தெரியுமா? என்ன படம் அப்படின்னு தெரியுமா?
2: அது வந்து அன்பே உன் வசப்படுமா?
0: அன்பே உன் வசம், கரெக்டா கண்டுபிடிச்சு.

0: முடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். நீங்க ஏதாவது பாட் பாடலாமா? பாருங்க.
1: ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் கவலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பாதைகள் கூவாகும், நெஞ்சும் கைக்கின்ற முன்னாகும், தன்மேயும்

ரொம்ப அருமையா பாடுனீங்க. நீங்க சில ஒரு பாடலும் கண்டுபிடிச்சீங்க. நீங்க கண்டுபிடிச்ச பாடல கேட்கலாமா? இப்போ அந்த நேயர் கண்டுபிடிச்ச அன்பே உன் வசம் திரைப்பட பாடல் இப்போது நமது குமரி பண்பலை 101 இல்

0: முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நேர்கள் வந்து இணைப்புல வராங்க, ஆனா இணைப்பு வந்து சரியா இல்ல. தொலைபேசி எண்களை சொல்றோம். 0465 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும் 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலும் கூட நீங்க வரலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகர்கோயில் இருந்து அகிலா
0: பேசுறேம்மா. அகிலா, போடலாமா இசை? நினைக்கிறோம்
1: போடுறோம்.
0: நாங்க இசை குடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருந்தா கேக்காது.

உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. ஸ்ரீனிவாசா எலும்பு

0: குமரி பண்பலை 101 வந்து குமரி பண்பலை இன்னும் கூப்பிடணும் சரியா?
1: சரி சரி
0: சொல்லுங்க.
1: திருப்பி
0: ஒரு தடவை முதல் உள்ளதை திரும்பவும் வரும், நீங்க கேளுங்க கேளுங்க.

0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்குபெற்றதுக்கு நன்றி. இசை வந்து போயிட்டே தான் இருக்கு. நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்த நேயர் வராங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன், கிளச்சல்ல இருந்து.
0: சொல்லுங்க பிரசாந்த், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, இது சித்திரை செவ்வானம் அப்படிங்கிற.
0: சித்திரை செவ்வானம் இல்ல, சித்திரை செவ்வானம் இல்ல, சித்திரை மாசத்துல இது வாரம் வந்து கொஞ்சம் சிவப்பு கலர்ல இழந்த வானம். சித்திரை வானம் அப்படி தொடங்கும். என்ன படத்துல இருந்து? அது சித்திர செவ்வானம், அது வேற. நீங்க ஏதேசம் சொன்னது கரெக்ட் தான், ஆனா பாடல் வந்து இது வேற. கொஞ்சம் கெஸ் பண்ணலாமா பாருங்களேன். நீங்க சொன்னது வந்து ஏக்குரிய எல்லாம் பாலம் தண்ட எல பாலம் அப்படின்னு போகும். இது வந்து கொஞ்சம் அதுக்கு அப்புறமா அந்த திரைப்படத்துல இருந்து.
1: ஓகே மேடம், அடுத்த நேரம் வாய்ப்பு.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி பங்கு பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? ஒரு இணைப்புல ஒரு நம்பர் வந்துட்டே இருக்கு. அவங்க வந்து நம்ம பேசும்போது அவங்கள இணைப்பு துண்டிக்கப்படுதா இல்ல அவங்க இணைப்புல இருந்து போயிடுறாங்களான்னு தெரியல. அதே நம்பர் வந்து திரும்ப திரும்ப மூணு இடத்துலயும் வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வரணும், நீங்க பேசணும் ஆசையா இருந்தா நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கே இவ்வளவு தயக்கம். குமரி பண்பலை சொல்லிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
0: படம்?

0: நீங்க சொன்னது அந்த மாதிரி தான் வரும், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கூட கொடுக்குறோம், இது ஒரு பேய் படம். சரி அடுத்த நேர் கண்டுபிடிக்காங்களாம் பாக்கலாமா?
1: ஓகே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார். சுகுமார் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? இணைப்புல வந்தாங்க, இணைப்பு வந்து பாதியில போயிடுச்சு. இசை வந்து நேயர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். இன்று மாலை 5 மணிக்கு புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நமது குமரி பண்பலை 101.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தில்லிக்குடி திருவிடை கோட்டை கண்ணன்.
0: கண்ணன் சார் சொல்லுங்க. சரி, ஏகதேசம் வந்து எல்லா நேரும் அந்த மாதிரிதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஒரே சம்பந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இசை, நாங்க வந்து இசையை சொல்லிடலாம். அனந்தபுரத்து வீடு அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து சித்திரை வானம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. சரியா? நன்றி, நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு நன்றி. அந்த இசை வந்து ஏகதேசம் வேற திரைப்பட பாடல்களுக்கு இணையா இருந்ததுனால அறியர்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இப்போ அனந்தபுரத்து வீடு திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை இப்போது நமது குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். பாடல் இப்போது.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். மிஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
1: மிஷ் கன்னியாகுமரி. குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
2: சொல்லுங்க.
1: நபிலாவா? உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கலாமா?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: பழைய
0: பாடல் இல்ல, கொஞ்சம் இடைப்படுற காலத்துல வந்த பாட்டு
1: தான்.
0: க்ளூ வந்து இதுல வந்து என்ன சொல்ல, ரொம்ப உருகி பாடுற ஒரு பாடல், ஒரு பெண் பாடுற பாடல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாடல், நமக்குள்ளே இருந்து வெளிவரக்கூடிய பாடல் எல்லாம் சொல்லியாச்சு. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூனா ரொம்ப ஈஸியான க்ளூ வந்து, நடிகை பிரியா ராமன் அவர்கள் இந்த பாடல் பாடியிருப்பாங்க.
1: ம்,
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. சரி, ரொம்ப அருமையா பாடுனீங்க, பாடல ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது பாடல் பாடணும்னு ஆசை இருக்கா? கொஞ்சம் தெளிவான இடத்துல நின்று, அதாவது இந்த டவர் சொல்லுவாங்கல்ல கோபுரம், அது பக்கத்துல நின்று பேசுங்க. கொஞ்சம் விட்டு விட்டுக்க கேக்குது, நீங்க பாடுங்க. அருமையா பாடுனீங்க, நிகழ்ச்சியில ஒரு பாடலும் கண்டுபிடிச்சிருங்க. நிகழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு நன்றி. அந்த நேயர் கண்டுபிடிச்ச பாடல கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். நேற்று இன்று மாலை 5 மணிக்கு புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதி நேரலை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
0: சுபமான இந்த மண்டையில நம்ம அழகான ஒரு பயணத்துல இருக்கோம். நம்ம நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில்
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

என்ன நேர்களே, அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா பாலோ பண்ணுவோம். நம்ம நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 91.2 பாடுவோர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சியில புன்னை நகர் ஜெயக்குமார் இந்த நேயர் கண்டுபிடிச்ச வள்ளி திரைப்பட பாடல் இப்போது நமது குமரி பண்பலை 91.2

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: குமரி பண்பலை நூற்றாண்டின் நேர்களை போ நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது முற்பகல் 11:40. உங்கள் பொழுதுகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.

மனுஷ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? பணம் சேர்ப்பதா, சொத்து சேர்ப்பதா? இல்லை இல்லை, நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாப்புறது அப்படிதானே. உடம்புல சத்து குறைவா இருந்தா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை தாக்கும். குறிப்பா அது வந்து ஆண்களை விட பெண்களை ரொம்ப தாக்குதாம் இந்த நோய். அது என்ன, ஆண்களை விட பெண்களை தாக்குற அந்த நோய் தெரிஞ்சுக்கலாமா நம்ம குமரி பண்பலை 101-ல்? இந்த நோயினால என்ன ஏற்படும் அப்படின்னா, பெண்கள் வந்து அதிகமா உடல் பருமன் அந்த வியாதியில வந்து கஷ்டப்படுவாங்க. அது வியாதின்னு கூட சொல்லலாம், உடல் பருமன் அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல. உடல் பருமன் ஆனாலே எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால வந்து சரியா சுவாசிக்க கூட முடியாது, மூச்சு திணறல் மாதிரி கூட வரும், முகம் கை கால்கள் வீக்கமடைகிறது, அப்புறமா வந்து சுறுசுறுப்பா இல்லாம உணர்வது, அப்புறமா வந்து குறிப்பா வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், அதாவது மாதவிடாய் பிரச்சனை. இது வந்து முக்கியமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை வந்து வெளியே சொல்லக்கூட சிலர் வந்து தயங்குவாங்க. இது எதனால வருது அப்படிங்கறதுக்காகவும் தீர்வு நம்ம குமரி பண்பலை 101-ல் இன்னைக்கு வருது. அப்புறமா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை. எந்த ஆயில தேய்ச்சா முடி வந்து வளரும், இந்த மாதிரி விஷயங்களுக்கான தீர்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு குறைபாட்டால இந்த விஷயம் வருது. அதாவது உலக தைராய்டு தினம் பற்றிய தகவல்களை தராங்க. இன்னைக்கு கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷாலின் அவர்கள் இன்னைக்கு பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாம நலமாய் வாழ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கலாம். இதுல கண்டிப்பா கேளுங்க நேர்களே, நாம ஆரோக்கியமா வாழ நமக்கு விரிப்பன்முறை 101 உங்க கூடவே எப்பவும் ஹாப்பியா இணைஞ்சிருக்கு. உங்கள் ஆரோக்கியத்திற்காக இந்த நிகழ்ச்சியை தருது தினமும் மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கோம் நம்ம நகர்கோவில் வானொலி நிலையத்துல இருந்து பாடுவோர் பாடலாம் நேர்லே நிகழ்ச்சி. நேர்கள் வந்து இணைப்புல வரல, ஏன் வரல அப்படின்னா, அடுத்த இசை தந்த பிறகு வருவோம் இருக்காங்க. அடுத்த இசை கொடுத்துடலாமா?

இசை கொடுத்தோன்னே நேர் வந்துட்டாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். இசை வந்து இணைப்புல வர்றாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பழசும் கிடையாது, புது பாட்டுலாம் சொல்ல முடியாது, நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல. இதுக்கிடையில இவ்வளவு ஆர்வப்பட்டா எப்படி சந்திரசேகர்? சரி, நாங்களும் வந்து காற்றலையில உங்ககிட்டதான் இருக்கோம், ரொம்ப தூரமா ஒண்ணு இல்ல, கிட்டதான் இருக்கோம், அப்படியே பறந்துகிட்டே இருக்கோம். இப்ப கண்டுபிடிச்சிருங்க, சரியா?

0: ஹலோ மேம்,
1: கேக்குதா? வரும் வரும், உங்களை ஆப்ல தானே கேக்குது.
0: அதேடா அதேடா,
1: கொஞ்சம் லேட்டா வரும், வரும், போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் லேட்டா வரும்.
0: ஓகே.

0: கண்டுபிடிக்க முடியலையா?
1: கண்டுபிடிச்ச மாதிரி தான் மேம் இருக்கு. எனக்கு ஆனா ஒரு டவுட்.
0: என்ன டவுட்?
1: இது வந்து பூவே செம்பூவே பூவே அந்த பாட்டா?
0: அப்படி இல்லையே, இது கொஞ்சம் கவனிச்சா கண்டுபிடிச்சிடலாம்.
1: அது மாதிரிதான் எனக்கு தோணுது. க்ளூ கொடுக்குறீங்களா மேம்? பெரிய மனுஷன்.
0: இது விக்ரம் சார் நடிச்ச படம்.
1: விக்ரம் சார்
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: மேம்? இதா ஹோ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை இதா?
0: இல்லையே, வேற நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்களேன். கொஞ்சம் சிரமமா இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இது கூட வந்து மகேஸ்வரின்னு ஒரு லேடி ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. சரி, எல்லாத்தையும் சொல்றீங்க. சரி, இது வந்து உங்களுக்கு சிரமமா இருக்கிறதுனால நாங்களே சொல்லிடுறோம். உல்லாசம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இவ்வளவு தூரம் எனக்காக ஹெல்ப் பண்ணனும்.
0: சரி, நன்றி நன்றி. நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்காகவும் நாங்களும் வந்து சிரமமான ஒரு இசை கொடுத்ததுனால நாங்களே சொல்லிடுறோம். இந்த பாடல் வந்து உல்லாசம் திரைப்படத்துல இருந்து கொஞ்சம் மஞ்சள் பூசும் அப்படிங்கிற ஒரு பாடல். நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு நன்றி சந்திரசேகர்.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: குமரபன்மொழி 101 நேர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில வந்து இந்த இசை வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படிங்கறதுனால நாங்களே பாடல சொல்லிட்டோம். பாடல் இப்போது நிகழ்ச்சியில, இந்த பாடல் வந்து உல்லாசம் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆர்கேஜி நெய். குமரி பண்பை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் பாடுவோர் பாடலாம் நேரில் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி இருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சரிங்க சார், உங்களுக்கு ஒரு இசை கொடுக்கலாமா?
1: கொடுங்க பாபு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அம்மா இது வந்து காலம் எல்லாம் காதல் வாழ்வேன்.
0: ஆமா ஆமா, என்ன பாடல், என்ன பாடல்?
1: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ஏதாவது பாடல் பாடுறீங்களா?
1: ஒரு சின்ன நாலு வரி புதிய பறவையில இருந்து சுஜிலா அம்மா பாடுன. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட சொல்லு.

0: ரொம்ப அருமையா பாடினீங்களே சார். நிகழ்ச்சியில நிறைவான நேரா வந்து ஒரு பாடலும் பாடி அந்த பாடலையும் கண்டுபிடிச்சீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா, நன்றி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 நேயர்கள் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நேரலை நிகழ்ச்சியில வந்து புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் இந்த நேயர் வந்து நிறைவான நேயரா வந்து காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்பட பாடலோட இசையை கண்டுபிடிச்சு பாடலையும் சொல்லிட்டாங்க. அவருக்காக இந்த பாடல் நாமளும் கேட்கலாம்.

திருமலை நூற்றுண்டில் இருந்து நேர்கள் இதுவரை பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஹாப்பியா வாங்க, ஹாப்பியா கேளுங்க. உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்று ஒன்றை நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள்.

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆயிரம் உறவுகள் நட்புகள் இருந்தாலும் காற்றோடு இன்னிசையாய் விட்டில் போல் மகிழ்ச்சியாய் உங்கள் நேரங்களில் இனிமையாய் இது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்பாக
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் உலக தைராய்டு தினம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷாலின் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜீனையின் ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்று பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:30 இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் எஸ் சங்கரராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜே நேயின் தேனி நேரத்தில் நமது பாரதம். 3:30 பண்பலையின் தேனி நேரத்தில் நமது பாரதம். 4:40 ஆகாஷ்வாணி தனது 90th கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் 3rd மாணவி என் எஸ் நந்தனா அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை, திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:00 புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதி நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 வந்தே மாதரம். தொடர்ந்து திரை இசை. 6:40 திரை இசை. 7:00 இனிசை நேரம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். இதிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, அன்னாசி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்விளை ஜி பால்ராஜ் அவர்கள். அமுதசுரபி சௌபாக்யா யோஜனா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் பி ஜெரால்டிர்வின் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரை இசை.

9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம். திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரலை நிகழ்ச்சி. இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் வாராந்திர ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12:00 முதல் நாளை காலை 5:54 வரை ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: With that, we end this news bulletin.
1: இசை என்னும் இன்ப ஆற்றல் நீங்கி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரம் 12:10. புத்துணர்வாய் உங்களுடன் ஒவ்வொரு நொடியும் புதுமையாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. காலங்கள் நிற்காமல் சென்றாலும் நம் நினைவுகளில் மாறா இடம் பிடித்த பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய பாடல்களோடு இது மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை இப்போது முதல் 12:40 வரை உங்கள் மனங்களுக்கு ஒரு தாலாட்டாய். இது பண்பலை 101 இனிய தாலாட்டும் நேரம். 1959 அக்டோபர் 31 வெளிவந்து மக்கள் மனதில் பிரியாத நினைவுகளை தந்த பாகப் பிரிவினை திரைப்பட பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணி இசையில் கவியரசர் கண்ணதாசனின் மனதில் குதியாட்டம் போட்ட பாடல் வரிகளை TM சவுந்தரராஜன் PE லீலா குரல்களில் கேட்கலாம் நமது குமரி பண்பலை 101.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 9:00 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நேயின் ஹாய் ஸ்நேகிதியே.

நேரம் 12:20. அமைதி அப்படின்னா என்ன? அது சட்டமே இல்லாத ஒரு நிலையை தான் அமைதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அமைதியான ஒரு நிலை வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து தெளிவான ஒரு நிலையை கொடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அமைதியா இருந்து பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சிலர் வந்து ரொம்ப படபடபடபடன்னு ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, அந்த சூழ்நிலையே வந்து கெட்டு போகிற மாதிரி ஒரு நிலை ஆயிடும். ஆனா அமைதி அந்த நிலை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி இதம் அளித்தது? அல்லனா உங்களுடைய அமைதியான அந்த வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பேச வரலாம். யார் பேச வரலாம்? நம்முடைய பெண் தோழியர் பேச வரலாம். இன்று 1:10 ஹாய் ஸ்னேகிதியை பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில. குடும்பம் அப்படின்னா அமைதியா இருக்கணும்னு நினைப்போம், சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம், பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பெண் தோழியர் பேச வரலாம். நிகழ்ச்சிக்கான நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 எண்ணிலும் 290 722 எண்ணிலும் வரலாம். மேலும் ஒரு மொபைல் எண்ணுக்கு 890 32 570 39. அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படிங்கறத நீங்க ஆலோசிச்சு வைங்க. வாங்க 1:10 ஜாலியா பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

1961 ஜூலை 29 தேதி வெளிவந்த குமுதம் திரைப்படத்தில் வரும் பாடல். பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பின்புதான் கே வி மகாதேவன் அவர்களால் இசைக்கு உட்படுத்தப்பட்டதாம். பாடல் வரிகள் முழுவதும் மிக நீளமாக இருந்ததால் பாடலின் துவக்கமாக அமைய சிறு வார்த்தை ஒன்றை தேடினார்களாம். அப்போது பாடலின் வரிகள் மாமா என்ற எழுத்துக்களில் முடிந்ததை கண்டனர். பின்னர் மாமா என்று ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்தார்களாம். ஆனாலும் திருப்தி இல்லாமல் மறுபடியும் பாடலை படித்தபோது பெண் கேட்பதற்கு ஆண் பதில் சொல்வதாக இருந்ததாம் இந்த பாடல் வரிகள். உடனே மாமா மாமா என்று பெண் ஆரம்பிக்க ஆண் ஏமா ஏமா என்று கேட்பதாக அமைத்தனாம் இந்த பாடலை. இப்போது அந்த பாடல் குமரி பண்பலை 101 குமுதம் திரைப்படத்தில் இருந்து

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

வேறு சாப்பிட்டும் இருப்போம் இல்லையா. இந்த சீம்பால் வந்து எங்கிருந்து கிடைக்கும்? சீம்பால் வந்து கால்நடைகள்ல இருந்து கிடைக்கும். அதாவது கன்று ஈன்றவுடன் பசு எருமை போன்ற பாலூட்டிகளில் வந்து முதல் ஒரு சில நாட்களுக்கு சிறக்கக்கூடிய ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்திலான ஒரு பால் தான் இந்த சீம்பால். இது வந்து மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பால் தான் இந்த சீம்பால். இந்த சீம்பால்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்குதான். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், ஏ சொல்றோம் அப்படின்னா, நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த கால்நடைகளுக்கு எந்த மாதிரியான நுண்ணூட்டங்கள், ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த அந்த பாலினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? இப்போ பால், பசும்பாலில் அந்த சீம்பால் சுரந்தவுடனே அது வந்து கன்றுகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி நாம எடுப்போம். ஆனால் அந்த பாலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே சுவையாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றுவண்டு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களை தருது. இந்த தகவல்களை யார் தராங்க அப்படின்னா, குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் பி ஜெரால்டு ஏர்வின் அவர்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. கண்டிப்பா கேளுங்க நேர்களே, நமக்கு மறி பண்பலை 101. அப்புறமா அன்னாசி, அன்னாசின்னு சொல்லுவோம் பொதுவா, ஆனா வந்து நம்ம வட்டார வழக்குல எப்படி சொல்லுவோம்னா பொருத்தி சக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப முள்ளாக இருக்குமே, அது வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு கஷ்டமா, அது எத்தனை நாளில் வளரும், எந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க, அந்த செடி வளர்கிறதுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குது, எப்படி அதனுடைய வளர்ச்சி இருக்குது, அதனுடைய கன்றுகள் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? ஈஸியாக நம்ம வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா அது வந்து செமிக்கிறதுக்காக, அதாவது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக இந்த அன்னாசி பழ துண்டுகளை சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இந்த அன்னாசி பழத்தை எப்படி விளைவிக்கிறாங்க, அதுவும் நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கிறது இல்லையா இப்போ, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கண்டிப்பாக கேளுங்க உழவர் உலகம் நிகழ்ச்சியில். இன்னொரு பகுதியில் அன்னாசி சாகுபடி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பொன்னு விளையிலிருந்து ஜி பால்ராஜ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில வந்து சௌபாக்கியா யோஜனா திட்டம் பற்றின உரையாடல் கூட இருக்கு. நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக இன்றிரவு 7:25 உழவர் உலகமாக இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.

வரவிருந்த பொழுதுகளில் அதிகாலை கடந்து இனிமையாய் நகர்ந்து கொண்டிருப்பது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் இனிமையான நேரங்களில். நேரம் இப்போது மதியம் 12:30. சீம்பால், இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய

குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 1952 அக்டோபர் 17 அன்று வெளிவந்த பராசக்தி திரைப்பட பாடல். ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையில் கே பி காமாட்சி சுந்தரம் அவர்கள் பாடலுக்கு வரிகள். எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில் தமிழின் கவிநயத்தை இப்படியும் பாடலில் சேர்க்க முடியுமா என்று வியக்க வைக்கும் பாடல். துறவுக்கும் உறவுக்கும் இடையிலான அறம் என்ன என்பதை இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மனம் நனையும் மதுரமலையில் 1956 மக்கள் மனங்களில் பிடிபட்ட அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்பட பாடல். பாடலும் இசையும் மனதில் ஷபாஷ் போட வைக்கும் துள்ளல் நயம் மிகுந்த பாடல். ஜிக்கி அவர்களின் குரலில் பாடல் வரிகள் மருதகாசி, இசை தட்சிணாமூர்த்தி.

குமரிப்பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரிப்பண்பலை நூற்று ஒன்று. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜியோ கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
1: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமா ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போறோம் அப்படின்னா இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்ல வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சம்பந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல் அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை

நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
3: நலமாய் வாழ்வோம்.
4: உலக தைராய்டு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
5: ஒவ்வொரு ஆண்டும் மே 25 உலக தைராய்டு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தைராய்டு கோளாறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து சமச்சீரான உணவு முறைகளை எடுத்துக் கொள்வதுடன் சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுதல் போன்ற கருத்துக்களை இந்த வருடத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுமார் 4.2 கோடி மக்கள் தைராய்டு கோளாறுடன் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தைராய்டு சுரப்பியானது உடலில் மொத்த சத்துக்களை சீராக வைத்திருக்க உதவும். இச்சுரப்பியினால் உற்பத்தியாகும் ஹார்மோன்கள் மனித உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உறுப்புகளின் முறையான செயல்பாடுகளுக்கு மிகவும் உதவி செய்கிறது. குறைந்த அளவு தைராய்டு ஹார்மோன் இருப்பதை ஹைப்போ தைராய்டிசம் எனவும், மிகுதியாக தைராய்டு ஹார்மோன் இருப்பதை ஹைப்பர் தைராய்டிசம் என்றும் கூறுவர். இந்த ஹார்மோன்ஸ் அதாவது தைராக்சின் T4, ட்ரை அயோடோ தைரோனின் T3, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, அதாவது T4 0.7 to 1.9 அளவிலும், T3 80 to 220 அளவிலும், TSH 0.5 to 5 என்ற அளவிலும் இருக்க வேண்டும். இந்த ஹைப்போ தைராய்டிசம் இல்ல TSH அதிகமாகவும் T4 லோ ஆகவும் காணப்படும். ஹைப்பர் தைராய்டிசம்ல TSH குறைவாகவும் T4 T3 அதிகமாகவும் காணப்படும். இந்த ஹைப்போ தைராய்டிசம் அயோடின் சத்து குறைபாட்டினால், தைராய்டு சுரப்பி வீக்கத்தினால், தொற்று நோய் தாக்கத்தினால், இருதய நோய்களினால், மனநோய், வலிப்பு நோய், புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் பக்க விளைவினால், கர்ப்ப காலத்தில் ஏற்படும் தைராய்டு சுரப்பி பாதிப்பினால், மூளையில் உருவாகும் ஹைப்போ தலாமஸ் ஹார்மோன் உற்பத்தி குறைவு, பிறவி தைராய்டு சுரப்பி குறைவு, பிட்யூட்ரி சுரப்பி பாதிப்பு, நீண்ட கால உணவு பழக்கம், தீராத நாட்பட்ட மன அழுத்தம் போன்றவற்றால் ஏற்படும். இதன் அறிகுறிகள்: பெண்களின் மாதாந்திர தீட்டில் ஒழுங்கின்மை, மலச்சிக்கல், தலைமுடி உதிர்தல், தோல் வறட்சி, உடல் சோர்வு, மிகுந்த கோபம், மனக்கவலை, உடல் பருமன், கை கால் குளிர்ந்து காணப்படுதல், முன் கழுத்து சுரப்பி வீக்கம் போன்றவற்றால் நாம் அறிந்து கொள்ள முடியும். கருத்தரித்த பெண்ணிற்கு தைராய்டு நோய் பாதிப்பிருப்பின் அது குழந்தையை பாதிக்கும் நிலை ஏற்படும். கருவுற்ற தாய் இந்நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் போதுமான ஹார்மோன்கள் குழந்தைக்கு கிடைக்காது. இதனால் பிறக்க போகும் குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்க வாய்ப்புள்ளது. ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது தைராய்டு சுரப்பியின் தைராக்சின் ஹார்மோன் அதிகரித்து காணப்படுவது, அயோடின் சத்து மிகுதி, தைராய்டு சுரப்பி வீக்கம், சினைப்பை நீர்க்கட்டிகள், விதைப்பை வீக்கம், பிட்யூட்ரி சுரப்பியில் கட்டி, கிரேவ்ஸ் நோய், ரசாயன கலப்பட உணவு, துரித உணவு பழக்கம் போன்ற காரணங்களே தைராய்டு மிகுநோய் ஏற்பட காரணம். இந்நோய் இருப்பின் உடல் பலவீனம், வேகமான இதய துடிப்பு, குமட்டல், வாந்தி, உடல் எடை குறைதல், ஆண்களின் மார்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சி, கை கால் நடுக்கம், மனநிலை மாற்றம், உணர்ச்சி வசப்படுதல், வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அதிவியர்வை, தோல் வறட்சி, சுரப்பி வீக்கம், ஒரு சிலருக்கு மாதாந்திர தீட்டு பிரச்சனை போன்ற குறிகுணங்கள் காணப்படும். நோயின் தீவிரத்தில் இதயம் பாதிப்பு, எலும்பு தேய்மானம், கண் பார்வை பாதிப்பு, தோல் பாதிப்பு ஏற்படும். இதனை எப்படி உறுதி செய்வது என்றால், இதற்கான இரத்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும். தேவையானால் தைராய்டு ஸ்கேன் செய்வது நல்லது. தைராய்டு பாதிப்புள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய பொருட்கள்: முட்டைக்கோசு, காலிஃபிளவர், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, நூக்கல், சோயாபீன்ஸ், டீ காபி, இனிப்பு

0: பதார்த்தங்கள், குளிர்பானங்கள், உலர் பழ வகைகள், சீனி, ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கட்டுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சேர்க்கக்கூடியவைகள் பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கோதுமை, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லி, சிவப்பரிசி, தானியங்கள், பயறு வகைகள், காளான், தக்காளி, பசலைக்கீரை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம்.
1: உலக தைராய்டு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம். சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

ஒரு டிகிரி படிக்கணும்.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? நம்ம எல்லாருக்குமே சிறு வயதுல இருந்தே சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பைக் ஓட்டணும், கார் போன்ற வாகனங்கள் சொந்தமாக வாங்கி ஓட்ட வேண்டும் அப்படின்ற ஆசையெல்லாம் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். ஆனால் நம்ம வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? அப்படி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு ஏன் 8 போட சொல்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்து லைசன்ஸ் வாங்கும் போது ஏன் 8 போட சொல்கிறார்கள், காரணம் தெரியுமா அப்படின்ற செய்தி தான் இன்னைக்கு. உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், என்னங்க வந்து எத்தனையோ நம்பர்கள் இருக்கு இல்லையா, இப்ப கணிதத்துல எத்தனையோ எண்கள் இருக்குது, ஆனா லைசன்ஸ் வாங்கும் போது ஏன் 8 போட சொல்றாங்க அப்படின்னு டவுட் வருது தானே? தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து 8 தவிர 1-9 வரை இருக்கும் அனைத்து எண்களுக்குமே ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் கட்டாயமா இருக்கும் இல்லையா? அதாவது உதாரணமா பார்த்துக்கிட்டீங்கன்னா 7 அப்படின்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். ஓகே, அது மேலிருந்து தொடங்கி அப்படி கீழே வந்து முடிவடைகிறது இல்லையா? இதே போல தான் மற்ற எண்களும் இருக்கின்றன. ஆனால் 8 அப்படி கிடையவே கிடையாது. 8 ஆரம்பம் தெரிந்தாலும் அதற்கு முடிவு என்பதே கிடையாது இல்லையா? 8 என்ற எண் மட்டும் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு எண் வடிவம் ஆகும். ஓட்டுநர் உரிமம் பெறும்போது 8 வடிவத்தில் இருக்கும் வாகனத்தை ஓட்டி காட்ட வேண்டும் என நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். அப்படி நம்ம 8 என்ற வடிவத்தில் வண்டி ஓட்டி காட்டும் பொழுது கால்களை தரையில் வைக்காமல் வண்டியை இயக்க வேண்டும் இல்லையா? அதே போல 8 என்ற வடிவத்தில் வாகனத்தை ஓட்டி காட்டும் பொழுது வலப்பக்கம் திரும்புவது, அதுக்கப்புறமா இடது பக்கம் திரும்புவது மற்றும் குறுக்கே திரும்புவது

இதேபோல் அகலமான வளைவுகளில் யூ டர்ன் செய்வது, கடப்பது போன்ற செயல்கள் எட்டு என்ற வடிவத்தில் வண்டியை ஓட்டி காட்டும் பொழுது சவாலாக தான் இருக்கும். பாருங்களேன், அப்படியே சர்ற சர்ற சர அப்படின்னு போகும்போது சூப்பராக இருக்கும் தானே. அதே போல வாகனத்தில் செல்லும் போது சாலைகளில் பல இடங்களில் வளைவுகள் இருக்கும். அதை நாம் பாதுகாப்பாகவும் தைரியத்துடன் கடந்து செல்ல வேண்டும். அப்படி நம்ம சாலைகளில் இருக்கக்கூடிய எட்டு போன்ற வளைவுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஓட்டுநர் உரிமம் பெறும்போது எட்டு போட சொல்கிறார்கள். இப்படி எட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய சவால்களை கடந்து அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படுகிறது. அதே போல ஓட்டுநர் உரிமம் பெற்ற வாகனங்களை ஓட்டுவது மிகவும் நல்லது. கரெக்டு தானே? இன்னைக்கு வந்து செய்தி தெரியுமால, லைசன்ஸ் வாங்கும் போது ஏன் எட்டு போட சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதானே? அடுத்ததா உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வருது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய இடத்து பெண் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: ஹாய் ஸ்நேகிதி, ஆரம்பமாயாச்சு. குமரி ஃபம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க தானே? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க தானே? எப்பயுமே சூப்பராக தாங்க இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் வந்து குமரி பண்பலை 101 அப்படியே இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, கரெக்டு தானே? சரி, ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து அமைதி ஐட்டம்ல, அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்ற நேரலை நிகழ்ச்சி தான். பெண் மணிகளே, முத்து மணிகளே, நீங்க என் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240, அதுக்கப்புறமா 290-7-22, இணைப்பு எண் 046-52. இன்னொரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8-9-0-3-2-5-7-0-3-9. இதான் நம்மளுடைய பெண் மணிகள் எல்லாம் அப்படியே கியூ கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அமைதியா வாழ வேண்டும் என்று வழிமுறைகள் சொல்ல வந்திருக்கிறாங்க. யாரு என்ன அப்படின்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, ஓடி வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நம்ம கடைபிடிக்க வேண்டியது எளிமையும் உண்மையான உழைப்பும். எளிமையும் உண்மையான உழைப்பும் நமக்கு தேவை. அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையை நம்மளே காப்பாற்றி கொள்ளணும். நம்மளால உள்ள நமக்கு பெரியவர்கள் முன்னால சொல்லி வந்திருப்பாங்க, நமக்கு அறியாத பருவத்துல உள்ள அறிவை எல்லாம் நமக்கு அவைய அறிவுபூர்வமா சொல்லி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல அதை புகுந்த விட்டு வார நேரத்துல நம்ம கணவன் உறுதுணையா இருந்து அவர் சொல்லி வந்திருப்பாரு. அந்த இது பிரகாரம் அவர் சொல்லுவாங்க, எனக்கு
0: ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஷார்ட் அப் டக் டக்னு சொல்லுங்க.
1: அம்மா செலவு நடத்த முடியும். பெரிய பெரிய வாழ்க்கைக்கு பெரிய இதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதே போல ஆசைப்படாமல் இருந்தால் அமைதியான வாழ்வு, அந்த வீட்டுல இன்பம் செழிக்கும். இன்பம் தான் செழிக்கும். பொண்ணு பொண்ணு செழிக்காது, இன்பம்
0: செழிக்கும். சரிங்கம்மா, நன்றிம்மா, சூப்பர் அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.
0: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க.
2: நம் வந்து தினச்சரிய நமக்கு ரெகுலரா இருக்கணும். வீணாக பிறரோட பேசி எல்லாம் சமயங்களை வீணாக்காதபடி நல்ல கருத்துக்கள், நல்ல மக்களிடம் பழகி, நல்ல நம்மளோட முதியவர்களிடம் பழகி, நல்ல கருத்துக்களை நம்ம படித்து நம்முடைய

0: மற்றவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கற்றுக் கொடுக்க வேணும். அப்ப நமக்கு அமைதியான வாழ்வு கிடைக்கும். வீட்டிலயும் சரி, பிறரிடத்துல இருந்தும் நமக்கு ஒரு அன்பான ஒரு அன்பு கிடைக்கும். அவர்கள் இதை எனக்கு கற்று தந்தார்கள், அதன்படி நான் வாழ்ந்தேன், நான் அதனால என் வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்தது என்று சொல்வார்கள். அப்படி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய முறையில் நாம் வாழ வேண்டும். நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும். நல்ல புத்தகம் படிக்கிறதுதான் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நம்ம மத சார்பற்ற புத்தகமானாலும் நாட்டு பற்றுள்ள புத்தகங்கள் ஆனாலும் சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டதுனால நாம் இன்று நலமாக இந்தியாவில் வாழ்கிறோம். நல்ல புஸ்தகங்கள், தலைவர்களின் புஸ்தகங்கள் எல்லாம் நன்றாக படிக்கணும். சுகம் இல்லாம வாழ்வதற்காக உணவுகள், வீணான உணவுகள் நாம் உட்கொள்ள கூடாது. நல்ல சுத்தமான உணவுகள், சரியான உணவுகள், அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற உணவுகள், சமயங்களை வீணாக்காதபடி, சமயங்கள் வீணாக்காமல் இருப்பதுதான் மனிதர்களின்
1: சுகமான வாழ்வுக்கு நல்லது. ஓகேமா, ஜாயம்மா, நன்றி நன்றி.
2: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: தாமரை பண்டலை நூற்றுவாண்டின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினியின் நமது பாரதம் நிகழ்ச்சி இன்று மாலை 3:00 மறவாத கேட்பீர் நேர்களே. அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன வழிமுறைகள் கட்டாகிவிட்டது.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து குமரி பண்பலை 101 இன்னைக்கு உங்ககிட்ட வந்து அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன வழிகள் எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க. அடுத்த தோழி பேச போறாங்க, என்ன பேச போறாங்க கேக்கலாம். வணக்கம். வானொலியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சீக்கிரமா பேசுங்க. சூப்பரா இருக்கேம்மா. யாரு இங்க இருந்து பேசுறீங்க? ஐயோ தங்கம் பேசுங்க. அமைதியான வாழ்க்கைக்கு பொறுமையா இருக்கணும் அப்படியே அப்படின்னு சரி. அமைதியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம டாபிக் கொடுத்துருக்கனால அமைதியா பேசுறீங்களோ?
4: இல்ல நல்லா
0: அப்புறம் யோசிக்கிறீங்க. இப்ப என்ன விஷயம் தெரியுமா, நம்ம வந்து தோழிகளுக்கு வந்து முதலே சொல்லிட்டோம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க அப்படின்னு. ஆனா தலைப்பு வந்து அமைதி அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்மளோட தோழிகள் அமைதியா யோசி யோசி அமைதியா யோசி யோசி ஓகே அமைதியா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும், பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே அமைதி, அமைதியா இருந்து பொறுமையா இருந்தா நல்ல வாழ்க்கை அமைதியா கிடைக்குமா. சரி ஓகே, நன்றிமா, நன்றி, நன்றி.

கதை பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் நமது பாரதம் நிகழ்ச்சி இன்று மாலை 3-2 மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:25 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்னு நிறைய தோழிகள் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு தோழிகள் அமைதியா இருக்கணும், அமைதியா பேசவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோழிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம்,
0: அமைதியா இருக்கீங்களோ? என்னமா
1: சாமி தொப்பு திலகவடி.
0: சூப்பர், பேசுங்க, வெல்கம்.
1: சரிமா, நம்ம ஏதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணர்ச்சிகளை ஒத்துக்கொள் அப்படின்னு நம்ம ஒரு ஏதாவது ஒரு தொழில் செய்து அதுல ஒரு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம செலவு பண்ணிட்டு மீதியும் ஒரு சேமிப்பும் வச்சிருந்தோம்னா என்னைக்குமே அமைதிதான். யார்கிட்டையும் நம்ம கடன் கேட்க வேண்டிய இல்ல, நேரம் போடுறது வேண்டிய அற்றாவது பழக்கம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்ல. நமக்கு நம்ம வேலை கவனித்து நமக்கு நேரம் போயிடும், அதுல ஒரு லாபமும் கிடைக்கும். அதனால பொருளாதாரத்திலயும் எந்த சிக்கலும் வராது,
0: அப்படியே அமைதியா இருக்கலாம்.
1: ஆமா,
0: ஓகேம்மா, ரொம்ப அழகா அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி நன்றி.
1: சரிம்மா, தேங்க்ஸ்.
0: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
2: பிருந்தாஜி மேடம் வரானே, லைனே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிஸி தான், ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க.
0: ஓ, தா உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கே, பேசுங்க.
2: ஆமா, கிடைச்சிருக்கு. அமைதி என்ன சொன்னீங்க, தலைப்பே மறந்து
0: பாத்தீங்களா? பேசி நீங்க தலைப்பே மறந்துட்டீங்க. அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன?
2: அமைதியான வாழ்க்கைக்குன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசக்கூடாது. ஆமா, நடக்கிறத பத்தி பேசணும். அடுத்தவங்களை பத்தி வம்பு தும்பு பேசலாம் நம்ம குறைக்கணும்.
0: வம்பு சரி, அது என்ன தும்பு? வம்பு தும்பு
2: பண்ணாலே நம்ம வாழ்க்கையில அமைதி வந்துடும். அடுத்தவங்களை பத்தி பொறாம படுறது அதெல்லாம் படக்கூடாது. நமக்கு எது இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்.
3: உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
4: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
0: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்யின் நமது பாரதம் நிகழ்ச்சி இன்று மாலை 3:00-2:00 மறவாது கேட்பீர் நேர்களே. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்து அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். தோழிகள்லாம் பயங்கரமா பயங்கரமா அப்படியே டான் டான் டான் டான் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி டான் டான் டான் என்ன பேச போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேம், நல்லா இருக்கிறீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன்.
0: அப்படியே ஒரு ஸ்மைலி சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா, அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன வழிகள்?
6: முதல்
0: பாயிண்ட்ல இருக்கிறாங்க.
6: இருக்கத வச்சு நிறவோட வாழறது கத்துக்கணும் மேம்.
0: சரிங்கம்மா.
6: அப்படிலாம் நம்ம இருந்தா கடன் வாங்குறது அவராது. ரொம்ப சந்தோஷம், அமைதியா இருக்கலாம் மேம். இருப்பது வந்து சிறப்புடன் வாழ்க்கை நடத்தலாம் மேம்.
0: சூப்பர், அருமை, அவ்வளவுதான். நன்றி நன்றி, சூப்பர் அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி.
7: விருப்பு
0: அற்றவர்களின் உள்

0: உள்ளத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலைத்து இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ புத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தானே, கரெக்டு தானே? அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓ, வெல்கம், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பார்த்தாச்சா, எங்கெங்க பார்த்தோம், பேசி எவ்வளோ நாளாச்சு. ஓகே, சூப்பர். எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. சொல்லுங்க, அமைதியாக வாழ என்ன செய்ய வேண்டும்?
1: அதுக்கு ரொம்ப பொறுமை தேவையா இருக்கும்.
0: ஆஹா, சந்தோஷமா இருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
0: குமரிபண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் நமது பாரதம் நிகழ்ச்சி இன்று மாலை 3-2 மறவாது கேட்பீர் நேர்களே. அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். நம்மளுடைய தோழிகள்லாம் அருமையா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யார், எங்க இருந்து அவங்க அமைதியான வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க ஸ்ருதிமா, பேசுறங்க.
4: எல்லாரும் எல்லா கருத்தையும் கேளிட்டாங்க. ஒரு வாசகம் மட்டும் நான் சொல்ல வரேன்.
0: சொல்லிடுங்களே.
4: உனக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறரை பார்த்து அதற்கு
0: உங்களுடைய வாசகம் வந்து எங்களுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஏதோ வந்து உங்களுடைய இணைப்பு வந்து தெளிவாக இல்லாததன் காரணமாக எங்களுக்கு தெளிவாக கேட்கவில்லைம்மா, சாரி. இன்னொரு நீங்க இப்ப சொல்றது மட்டும் கேக்குது, சொல்லுங்க.
4: மன அமைதி வேணுமா, பிறர் குற்றங்களை பார்க்க கூடாது.
0: சூப்பர். அப்புறம் அவ்வளவுதான், ஒரு லைன்ல முடிச்சிட்டீங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, நன்றிமா, நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். அமைதியான வாழ்க்கைக்கு ஆன்சர் வந்துட்டே இருந்துக்கொள். நம்ம பேசினா நம்ம சொல்லுவோம், அதுக்காக சுற்றி நம்ம எந்த நேரமும் சும்மா இருக்க கூடாது. கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்.
0: என்னமா கண்டுபிடிப்பு பாடுற?
5: அப்பதான் இதுல வைக்க கூடாதுன்னா நான் வைக்கத்தான் இவன் அடம்பிடிக்கும். நம்ம என்ன செய்ய முடியும்? அமைதி, அதுல அமைதி காக்க வேண்டும். பொறுமை அமைதி இருந்தாலே எல்லாம் வந்துடும். அதுக்காக சுற்றி நம்மளை எழுத்து நிக்கும் போது அங்க அமைதியான வாழ்க்கையே வராது.
0: அமைதியா
5: இருக்க வேண்டும்.
0: ஓகேமா சூப்பர்.
5: அதனால பொறுமையா அமைதியாயா அமைதியாக இருக்கணும்னு தான்.
0: அது வந்து
5: படைச்சிருக்க.
0: ஓகேமா, அதுக்காச்சுட்டி நாங்க அமைதியா இருப்போம், அதுக்காச்சுட்டி நீங்க அமைதியா இருக்கணும்.

0: அதுக்கா சுட்டி கேக்குற எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. ஓகே
1: எல்லாருமே அமைதியா இருந்து எல்லாமே இருந்து கொண்டே இருந்தது.
0: ஓகேமா, நன்றிமா, அமைதி ஆயிடுறோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி.
1: அமைதியா
0: அட அட அட அட, இது வந்து அதுக்கா சுட்டி பாப்புலர் ஆயிரும் போல இருக்கே. நன்றி.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதர நிகழ்ச்சி மறவாத கேட்பீர்களே.

எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.

0: இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்ற வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதான் கொடுத்துருந்தோம். நிறைய தொழில்கள்லாம் பேசிட்டே இருக்காங்க. இப்போ அளவுக்கு அதிகமாக யோசிப்பது தான் மகிழ்ச்சி அற்ற தன்மைக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிகமாக யோசிப்பது தேவையில்லாத சந்தேகம், குழப்பம், கவலையை தரும் இல்லையா. மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறைய சொல்றது தான், உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள், அதாவது இல்லை என்றால் மனது உங்களை ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கா? நம்ம புத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இந்த வணக்கத்துக்கு உரிய அம்மா சொல்லுங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அமைதியான வாழ்க்கைக்கு என்ன காரணங்கள்? வழிமுறைகளை கொஞ்சம்
1: சொல்லுங்களேன்.
0: அப்ப பேசக்கூடாதுல, என்ன கட்
1: பண்ணிட்டா? கோபத்தை குறைச்சிட்டு நம்ம நம்ம பாணியில நின்று, எதாவது நம்ம வீட்டுள்ள வேலை ஏதாவது நம்ம பாடுண்டு நம்ம பழக்கம்ண்டு, அதாவது அந்த பக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் அங்கண்டாயிட்டு போய் ஏதாவது கதைகள் கேட்போம் இல்லையா, அந்த கதைகளை வச்சு நம்ம வந்து இதை மனசுல போட்டு குழப்ப கூடாது. நம்ம காரியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சமா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம பாசத்தை இருந்துட்டு போயாச்சுங்கன்னாக்கா எப்பவுமே மன அமைதி. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேச போவோம், பேச போகும்போது நம்ம பேச ஒண்ணா இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணா இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு வெறுதே வீட்டுல அந்த அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, களிக்கடையில போன ஓனான பிடிச்சு வீட்டுக்குள்ள விட்டார்.
0: லைன்ல இருக்கீங்களாமா? ஓ, இணைப்பு கட் ஆகி விட்டது. அமைதி அப்படின்னு கேட்டவுடனே வந்து காலம் காலமாக இந்த உலகமே தேடி நிற்கும் விலை மதிப்பே இல்லாத ஒற்றை செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். செல்வந்தன் முதல் ஏழை வரை அகிலம் முழுவதுமே தேடி நிற்கும் ஒரு நிகரி இல்லாத ஒற்றை யாசகம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிறந்தது முதல் இறக்கும் வரை, இல்லை இல்லை, ஏன் இறந்த பிறகும் கூடத்தானே ஒவ்வொரு ஜீவனும் தேடி நிற்கும் வரன், உலகினை படைத்த அந்த இறைவன், அன்பு, இன்பம், துன்பம், ஆசைகள், சுகம் என உணர்ச்சிகள் முதல் அதிசயங்கள் வரை ஒவ்வொன்றிலும் சார்த்து வைத்தே படைத்தவன், இந்த அமைதியை மட்டும் எங்கு வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்த தோழி யார் எங்க இருந்து கேக்கலாம்? வணக்கம், சீக்கிரமா சொல்லிடுங்க. அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சீக்கிரமா பேசுங்கம்மா, பேசிடுங்க. அமைதியான வாழ்க்கைக்கு வழிமுறைகள் வெல்கம், சீக்கிரமா பேசுங்க, ஒரு நிமிடம் தான் இருக்கு.
2: அமைதியான வாழ்க்கைக்கு ரெண்டு பாயிண்ட் யோசிச்சு நீங்க சொல்லிட்டீங்க, பண்றது அப்புறம் மேம் கம்பேர் பண்றது மத்தவங்க லைஃபோட படிப்போட அழகோட
3: மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: இதுவரை ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் வந்தடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோங்க.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி PS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் K.ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லரா, குணா குகை, பயன்மரசோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5 வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12 வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை

0: மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஒரே நாடு ஒரே சந்தை என்ற முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் APMC மண்டிகளை ஒருங்கிணைப்பதற்கான 2016 ஏப்ரல் 14 தேதி இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அகில இந்திய டிஜிட்டல் தளம்தான் ஈநாம் என்று அழைக்கக்கூடிய மின் தேசிய வேளாண் சந்தையாகும். வேளாண் பொருட்களின் விலைகளை கண்டறிவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட இணையதளத்தை உருவாக்குவதன் மூலம் நாடு தழுவிய அனைத்து வேளாண் சந்தைகளையும் ஒன்றிணைப்பதற்கான நாம் வலைதளமானது தற்போதுள்ள வேளாண் விளைபொருள் சந்தை குழு, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை குழு, சந்தை வளாகங்கள், துணை சந்தை வளாகங்கள், தனியார் சந்தைகள் மற்றும் பிற ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த திட்டமானது மார்ச் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட 585 ஒழுங்குபடுத்தப்பட்ட மொத்த வேளாண் சந்தை தளத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் நோக்கங்கள் வேளாண் பொருட்களின் அகில இந்திய வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் ஒரு பொதுவான இணையவழி சந்தை தளம் மூலம் சந்தைகளை முதலில் மாநில அளவிலும் பின்னர் நாடு முழுவதும் ஒருங்கிணைத்தல், சந்தைகளின் திறமையான செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சந்தைப்படுத்துதல் மற்றும் பரிவர்த்தனை நடைமுறைகளை நெறிப்படுத்தி அவற்றை அனைத்து சந்தைகளிலும் ஒரே சீராக்குதல், நுகர்வோர் சந்தைகளை இணைய வழியில் அணுகுவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு சிறந்த சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயிக்கும் வர்த்தகருக்கும் இடையிலான தகவல் சமச்சீரற்ற தன்மையை நீக்குதல், வேளாண் பொருட்களின் உண்மையான தேவையின் அடிப்படையில் சரியான நிகழ்நேர விலை நிர்ணயம் செய்தல், ஏல செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை, இணையவழி பணம் செலுத்துதல். இத்திட்டத்தில் இலவச தர பரிசோதனை மற்றும் தர மதிப்பீட்டை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்களின் உயர்தர விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 23 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 1656 மண்டிகள் ஈநாம் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி 28 தேதி நிலவரப்படி 1.80 கோடி விவசாயிகளும் 2.72 லட்சம் வர்த்தகர்களும் ஈநாம் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். 2026 பிப்ரவரி வரை வர்த்தகம் செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்களின் மொத்த அளவு 13.22 கோடி மெட்ரிக் டன்னாகவும் அதன் மதிப்பு 482,350 கோடியாகவும் உள்ளது. ஈநாம் திட்டத்தின் கீழ் ஈநாம் இணையதளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு தேவையான சந்தைப்படுத்துதல் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு ஒரு மண்டிக்கு ₹75 லட்சம் வரை மானியமாக வழங்குகிறது. இதில் தர மதிப்பீட்டு ஆய்வகங்கள், மின்னணு எடை வசதிகள், கணினிகள், அச்சுப்பொறிகள், சுத்தம் செய்தல் மற்றும் தரம் பிரித்தல், பொட்டலமிடல் வசதிகள், மென்பொருள் உள்கட்டமைப்பு, உரம் தயாரிக்கும் அலகுகள் போன்றவை அடங்கும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக இணைய வழியில் பணம் செலுத்தப்படுகிறது. இதற்கு எப்படி பதிவு செய்வது? ஈநாம் தளத்தில் பதிவு செய்ய எந்த கட்டணமும் இல்லை. விவசாயிகள் ஈநாம் அதிகாரப்பூர்வ தளம் அல்லது கைபேசி செயலி மூலமாகவோ தங்களது அருகிலுள்ள வேளாண் மண்டிகளில் ஆவணங்களுடன் நேரில் சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும்
1: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேரம் 2:15.

0: ஆர்கேஜி நெய்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி கே எஸ் சித்ரா குரல்கள் ஒரு அருமையான பாடல், தலைவாசல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் உங்களுக்காக.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நேய்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

101 நேரம் 2:30. இசைத்தன்றல் இந்தியா இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் எஸ் சங்கரராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நச்சம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நேரம் அப்படியே 3 மணி 4 நிமிடம் ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தென்னி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து என்ன செய்தி நமது பாரதம் அப்படின்னு தொடங்கினோடனே இன்றைக்கி எந்த இடத்த பற்றி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க தானே? இன்றைக்கி வந்து மூணார் அப்படின்ற ஒரு குளுமையான இடம், அந்த இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சவுத் இந்தியாவினுடைய காஷ்மீர்னு செல்லமாக அழைக்கிற மூணாரில் ஃபோட்டோ பாயிண்ட், யானை சவாரி, அதுக்கப்புறம் 1940களில் கட்டப்பட்ட இயற்கை எழில் மிகுந்த மாட்டுப்பட்டி டேம், அப்புறமா குட்டி ஐலாண்டு அப்படின்ற சொல்லப்படுற மாட்டுப்பட்டி லேக்கில் போட்டிங் பிரமிக்க வைக்கும் பொட்டானிக்கல் கார்டன், அப்புறமா டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம், இப்படி நிறையவே இருக்குங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அதுக்கப்புறமா பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் இணையலாம்.
1: தரமே தாரக மந்திரம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்சிடரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50

0: வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.

நேரம் அப்படியே சூப்பராக அருமையாக போயிட்டுருக்குல்ல. நேரம் 3:10 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்த தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மூணார் அப்படின்ற ஒரு குளுமையான இடத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற மலை வாசஸ்தலம் மூணார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1600 மீட்டருக்கு உயரத்தில் பசுமையான தேயிலை தோட்டங்கள், அதுக்கப்புறமா மும்மூடு பனி நிறைந்த ஒரு மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள்

ஒரு மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே கிரீனிஷாக அப்படி பார்க்குறதுக்கு, ஒரு டீ தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக, எங்கே ரசிக்கணும் எங்கே பார்க்கணும் அத்தனை அத்தனை அத்தனை கண்கள் இருந்தாலும் பத்தாதுங்க, அவ்வளோ அருமையான இடம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம வந்து குடும்பமாக போகணுன்னா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூணாறுலேருந்து மாட்டுப்பட்டி டேம் வழியாக நீங்கள் வந்து டாப் ஸ்டேஷன் போகிற ரூட்லேயே அப்படியே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு இடங்கள் இருக்குது. முதல்ல பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் வந்து அவ்வளோ அழகாக, அப்படி வியூ எல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துல அப்படியே நின்று அப்படியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம் பார்க்குறோமோ என்னமோ, நம்மளையே நம்ம ரசிச்சுக்கிட்டு அது செல்ஃபி எடுக்கிறது என்ன, இல்லைங்கன்னா அது வந்து அடுத்தவங்களை ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா. அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி குளுமையான பிரதேசங்களில் வந்து அந்த டீ ஓட அந்த மரத்தினுடைய இடையில நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அழகோ அழகு. நம்ம சொன்ன மாதிரி அந்த டீ பிளான்டேஷன் வந்து அவ்வளோ அழகான வியூவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் தூரத்திலேயே கார்மேலகிரி அப்படின்ற எலிஃபன்ட் பார்க் வந்து இருக்குது சரியா. அங்கே வந்து மொத்தமாக வந்து ஒரு 10-15 யானைகள் இருக்கும். இங்கே வந்து குடும்பமாக யானை சவாரி போகிறதுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படியே யானைக்கு மேலே ஏறி உட்காந்து அப்படியே போகும்போது எப்படி இருக்கோங்க, நம்ம கார்லலாம் ஏறி போகிறோம் ஆனால் யானைக்கு மேலே ஏறி போகும்போது அது ஒரு கெத்து தானே இல்லை. அப்படியே நம்ம இப்போ வந்து யானை சவாரி போயிட்டோம். அதுக்கப்புறமா இது தாண்டின உடனே மாட்டுப்பட்டி டேம் வந்துடும் இல்லையா. இங்கே நீங்கள் வந்து ஸ்பீடாக போட்டிங் எல்லாம் பயங்கரமாக போகலாங்க. எப்படிலாம் போகலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெடரல் போட்டிங் இருக்குது, குரூப்பாக போகக்கூடிய போட்டிங் இருக்குது, அப்புறமா வந்துட்டு நிறைய நிறைய பரிசல் கூட இருக்குது. ஸோ அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக மூணாருக்கு ஒரு விசிட் போயிடணுங்க. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்,
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்
0: இசிஇ ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 04652253900.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
6: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:21 ஆகிவிட்டது.

இன்னைக்கு வந்த தென்னி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மூணார் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம அப்படியே வந்து யானை சவாரிக்கெல்லாம் போனோம், அதுக்கப்புறமா வந்து போட்டிங் போனோம். போட்டிங் போனதுக்கப்புறமா வந்து ஒரு இடம் இருக்குது, அது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கோ பாயிண்ட். அங்கே நின்றுட்டு சவுண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து எதிரொலிக்கும் அப்படியே, அதுதான் எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது, எதிரொலிக்கும் இடம். அப்போ வந்துட்டு நான் நம்மளுடைய பேரை வந்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்னாவோ, இல்லைனா ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அது திருப்பி திருப்பி நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்ற பொழுதோ நீங்கள் வந்து அந்த எக்கோ பாயிண்ட்ல போய் நின்றுட்டு நம்மளுடைய பேரையே நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும்ல. அப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அது போனதுக்கப்புறமா அதை தாண்டின உடனே குண்டலா அப்படின்ற ஒரு டேம், அது வந்து ஒரு லேக் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பிங் அப்படி போட்டுருங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்படியே ரசித்து ரசித்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்பிங் போடணும்ல, அப்போ தானே நல்லாயிருக்கும் இல்லையா. அப்படி போகும்போது கடைசி அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடியது மூணார் வந்து டாப் ஸ்டேஷன். அங்கே வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த லக்கம் நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இல்லை, ஓகே, இது வந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு மறையூர், அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல மறையூர் அருகே அமைந்துள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து இதோட அமைவிடம் என்ன அப்படின்னா மூணாறுலேருந்து மறையூர் செல்லக்கூடிய வழியில் வாகவுரை அப்படின்ற இடத்துல ஒரு எஸ்டேட், அந்த எஸ்டேட்டுக்குள்ளாடி அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி வந்து இரவிக்குளம் தேசிய பூங்காவின் ஒரு பகுதியான பாம்பார் ஆற்றின் ஒரு நதி, அதாவது இதோட இரவிக்குளம் ஓடையிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து சுற்றுலா அடர்ந்த வாகை மரங்கள் இருக்குது, அப்புறமா தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த இடம் குடும்பத்தினருடன் அப்படி குளிப்பதற்கும் ரசிப்பதற்கும் போகிறதுக்கும் மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லப்படுது.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
5: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
5: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
4: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
5: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
6: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
8: நேரம் அப்படியே அருமையாக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:31 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மூணார் பற்றி தான் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மூணார் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய ஞாபகத்தில் அது வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மூணாறு அப்படின்ற

பேர் எதனாலங்க வந்துச்சு? ஏன்னா 4, 5, 6, 6 அப்படின்னு வச்சிருக்கலாமே, ஏன் 3, 6 அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானே. 3 ஆறுகளின் சங்கமம், அதனால தான் இது 3 ஆறு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதிரப்புழா அப்படின்றதும் நல்ல தண்ணி மற்றும் குண்டலா ஆகிய 3 ஆறுகள், 3 ஆறு ஒரு முறை கூட நான் சொல்கிறேன், முதிரப்புழா நல்ல தண்ணி மற்றும் குண்டலா அப்படின்ற 3 ஆறுகள் இணையும் இடத்தில் அமைந்ததால் இதற்கு 3 ஆறு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 3 ஆறு அப்படின்னு சொல்லப்பட்டோன்னே இந்த குளிர் பிரதேசத்தில் வந்து நீலக்குறிஞ்சி, அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். நீலக்குறிஞ்சினா என்னங்க, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா குறிஞ்சி மலர், அதுதான் நீலக்குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய இந்த நீலக்குறிஞ்சி மலர்கள் 3 ஆறு மலைகளுக்கு ஊதா நிற அழகை அப்படியே தருபவை. எங்கே பார்த்தாலும் அப்படியே நீல நிறத்தில் அப்படி ஊதா கலரில் அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்க. அது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த பூ வந்து பூக்கும் இல்லையா, அந்த டைம்ல போய் கண்டிப்பா நம்ம பார்க்குங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இன்னொன்று நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும், சாகச செயல்கள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு டக்கு அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ நிறைய இடத்துலலாம் நீங்க வீடியோலாம் பார்ப்பீங்க, அந்த ஜிப்லைன் அப்படின்னா ஒன்று அப்படியே கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சர் அந்த லாஸ்ட் வரைக்கும், இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடலாம். நாங்கள் கூட இப்போ வந்து அகில இந்திய வானொலியிலேருந்து கொஞ்சம் ஒரு டூர் போயிருந்தோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மேலே ஏறி போகும்போது இருக்குல்ல வேறு லெவல் அப்படின்னா போகும். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, மேலே இருந்து அப்படியே கீழே மட்டும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவல தான் மூச்சே நின்றும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் நம்ம போவோம், இங்கேருந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சர் அங்கே போய் விட்டுரும், அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே அப்படியே சர்ன்னு வந்துடும், வேறு லெவல். இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணணும்.

இந்த ஜிப்லைன் பத்தி நம்ம இப்ப வந்து சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்தியாவின் மிக நீண்ட ஜிப்லைன் சாகசம், அது வந்து இந்த இங்க மூணார்ல தான் இருக்கு. அடுத்தது பயண வழிகாட்டுதல் அப்படின்னா சிறந்த காலம், எப்பங்க போகலாம், எப்ப வேணா போகலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான குளிர்காலம் மூணார் செல்றதுக்கு சிறந்த டைம் அப்படின்னு சொல்லப்படுது. அது அந்த டைம்ல எப்பயாச்சும் கேப் கிடைச்சிச்சுன்னா ஒரு 2-3 நாள் அப்படியே லீவ் போட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: இது நம்ம கேம்சி மருத்துவ
4: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
5: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
4: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
5: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
4: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
5: உலகத்தரத்தில் லேப் வசதி.

0: எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904473872.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
2: செல் நம்பர் 9488230666.

இன்றைக்கி வந்து தென்னி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மூணார் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. அப்படியே நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒருக்கா போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது தானே உங்களுக்கு. அடுத்ததாக மூணாரில் வந்து ராஜமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். என்னென்னா, இடுக்கியின் அமைதியான மலைகளுக்கு மத்தியில் இயற்கையின் அற்புத காட்சிகள் விரியக்கூடிய அந்த ராஜமலை வந்து உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கிறோம் இல்லையா. இங்கே வந்து மூணாரிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த வசீகரமான மலை வாசஸ்தலம் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசுமையாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அப்படியே பறந்து விரிந்த மரகத கம்பளம் மாதிரி இருக்குமாங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ செழிப்பாக, பசுமையாக நிலப்பரப்பை போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு உலகிற்கு உங்களை அப்படியே அடியெடுத்து வைப்பதே ஒரு கற்பனை செய்து பாருங்களேன். கண்ணை மூடிட்டு எப்படி இருக்கும், அப்படியே ஒரு கம்பளம் விரிந்து கிடந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பசுமையாக இருக்குமா இந்த மலைப்பிரதேசம். இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக நிறைய தாவரங்கள், விலங்குகள், அதெல்லாம் நீங்கள் நிறையவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.

எப்படிலாம் போகலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மூணார்ல இருந்து தமிழக கேரளா எல்லை பகுதியில் வந்து தேனி மாவட்டத்தின் எல்லை பகுதிக்கு வந்து அங்குள்ள சிகரங்களில் நின்றுட்டு இந்த மலைப்பகுதியின் எழிலை கண்டு அப்படியே சூப்பராக ரசிக்கலாங்க. அதுக்கப்புறமா குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் செல்ல இலை பார்வதற்கு ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மெமரியில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த மூணாராக தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மூணார் வந்து தமிழகத்திலேருந்து உடுமலைப்பேட்டை, மதுரை, தேனி, கோவை, சென்னையிலிருந்தும் கேரளத்தின் முக்கிய ஊர்களான கொச்சின், அதுக்கப்புறமா ஆலுவா, திருவனந்தபுரம் ஆகிய ஊர்களில் இருந்தும் பேருந்தின் வழியாக நம்ம வந்து செல்லலாம். அதுக்கப்புறமா கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருந்து உடுமலை வழியாகவும் நீங்க ராஜஹம்சா அடிமாலி வழியாகவும் மூணாருக்கு வந்து பேருந்து வழியாக நீங்க வரலாம். அப்புறமா போடியில இருந்து மூணார் வந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பெங்களூர், அப்புறம் மைசூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் நகரங்களிலிருந்து உடுமலை வழியாகவும், திண்டுக்கல், மதுரை, அப்புறமா தேனி நகரிலிருந்து போடி வழியாகவும் நீங்க வந்து மூணாருக்கு போகலாங்க. போறது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பா போய் அப்படியே போயிட்டு இன்னைக்கு காலையில போயிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வந்துடணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. கண்டிப்பா ஒரு 3 நாள் நம்ம அங்க ஸ்டே பண்ணி அங்குள்ள ஒவ்வொரு கிளைமேட் எப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மழை பெய்யற மாதிரியே இருக்கும். கொஞ்ச தூரம் நீங்க நடந்து அந்த சைட்ல போகும்போது அங்க மழை இருக்காது, கொஞ்ச தூரம் அந்த சைடு போகும்போது அப்படி ஃபாக் அப்படியே வந்து இறங்குற மாதிரி இருக்கும். காலையில் எழும்பி அப்படி ஒரு கப் காஃபியோடையோ டீயோடையோ நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அப்படியே அந்த கடல் மாதிரி அந்த மேகங்கள் அவ்வளோ சூழ்ந்து நம்மளையே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பளம் விரித்த மாதிரி ஒரு பசுமையான இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து மூணாரை சொல்லலாம்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
4: செல் நம்பர் 9488230666.
5: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நேய்.

நேரம் அப்படி அருமையாக போயிட்டு இருக்கல, அப்படி நிறைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நேரம் 3:55 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் நமது பாரதம் நிகழ்ச்சியில் மூணார் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதில் வந்து இயற்கை காட்சி, அதாவது இயற்கை சொர்க்கம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும். அவ்வளோத்துக்கு அருமையான ஒரு இடம் இல்லையா. முதலே சொல்லியிருந்தோம் தென்னகத்து காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படுதில்ல, ஒரு பசுமையான தேயிலை தோட்டம், அப்புறமா மூடுபனி, அப்புறம் குளிர்ந்த காலநிலை, மற்றும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய நீல குறிஞ்சி மலர் பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போது போகலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் மூணாருக்கு செல்ல செப்டம்பர் முதல் மே வரையிலான மாதங்கள் மிகவும் சிறந்தவை அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வானிலை மிகவும் இதமாகவும் ரம்மியமாகவும் இருக்குமா, அந்த டைமில் போய் அப்படியே 2 நாள் 3 நாள் லீவ்

கிட்ட போயிடுங்க. ஓகே, சரி, ஓகே, நம்ம அங்கே போயிட்டோம், என்னென்னங்க வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மூணாறு சென்றால் எங்கே போனாலும் அந்த டீ தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ஆர்கானிக் டீயெல்லாம் நம்ம கிடைக்கும். அங்கே போயிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சு பாருங்க, வேறு லெவல். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் வாங்கலாம், மிளகு வாங்கலாம், அப்புறம் நறுமண பொருட்கள் நிறைய கிடைக்கும், கிராம்பு அப்படி. அதுக்கப்புறமா டீ கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து நிறைய கிடைக்குதுங்க, அதை வந்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. கூடவே மூணார் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் குடும்பமாக அந்த மூணாரை போய் பார்க்கும் பொழுது, நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் நேராக போய் பார்க்கும் பொழுது அந்த இயற்கை சொர்க்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நேராக சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். ஓகே நேர்களே, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.

0: நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:02.
4: குமரிப்பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் 3 ஆண்டு மாணவி NS நந்தனா அவர்களின் உரை கேட்கலாம்.
1: வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிரென்பேன். பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழ் அன்னைக்கும் அன்பான வணக்கங்கள். குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆகாஷவாணி வளர்ந்து வந்த பாதை என்ற தலைப்பில் இந்த சின்னவளின் சிந்தனையில் உதித்த சிதறல்கள் இதோ. காற்றிலே பயணித்து மக்களின் மனதை தொடக்கூடிய அதிசயம் என்ற ஒன்று உண்டென்று சொன்னால் அது கண்டிப்பாக வானொலியாக மட்டுமே இருக்க முடியும். பார்ப்பதற்கோ சிறு பெட்டி, ஆனால் அதன் செயல்களிலோ படுச்சுட்டி. ஆக மனிதனின் வாழ்க்கைக்கு ஆகச் சிறந்த வழிகாட்டி, அதன் பெருமைகளை சொல்வதப்படி. பார்ப்பதற்கு சிறு பெட்டியாகவே இருந்தாலும் அகில உலகமே அதனுள் அடங்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அன்று தொழில்நுட்பத்தில் எவ்வித வளர்ச்சியும் இல்லாதிருந்த போதும் அன்றைய கால மக்களின் கண்களாகவும் காதுகளாகவும் இருந்தது வானொலி மட்டுமே. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே என்று பாடிய 90களில் வாழ்ந்த குழந்தைகளின் ஆகச்சிறந்த நண்பன் கூட இந்த வானொலி தான். சரி, இந்த ஆகாஷவாணி வளர்ந்து வந்த பாதை எத்தகையது பார்ப்போமா? ஆகாஷவாணி இந்தியாவின் அரசு பொதுத்துறை ஒலிபரப்பாளராக சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வியலோடு கலந்து கடந்து வந்த பாதை மிக நெடிய பெருமை வாய்ந்தது. இந்தியாவின் கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அரசியல் மற்றும் கல்வி வளர்ச்சியை பட்டி தொட்டி எங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்த்தது இந்த ஆகாஷ்வாணி.

ஆல் இண்டியா ரேடியோவின் பயணம் 1923 ஆண்டு துவங்கியது. முதன் முதலாக ரேடியோ கிளப் மூலம் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. 1927 இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி துவங்கப்பட்டது. 1930 பிரிட்டிஷ் அரசு ஒலிபரப்பு துறையை தன்வசம் எடுத்துக்கொண்டு இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை என பெயர் மாற்றம் செய்தது. அதன் பிறகு 1936 ஜூன் 8 இந்த சேவை முறைப்படுத்தப்பட்டு ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுவே அதிகாரபூர்வ துவக்கமாக கருதப்படுகிறது. ஆகாஷவாணி என்றால் வானிலிருந்து வரும் குரல் என்று பொருள். பிரபல கன்னட கலைஞர் M.V. கோபாலசுவாமி என்பவர் 1936 மைசூரில் தனது இல்லத்தில் துவங்கப்பட்ட தனியார் வானொலிக்கு ஆகாஷவாணி என பெயர் சூட்டினார். நமது நாட்டு சுதந்திரத்திற்கு பிற்பாடு 1957 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் வேண்டுகோளின்படி பரிந்துரையின்படி நமது அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷவாணி என அதிகாரபூர்வ தேசிய பெயர் வைக்கப்பட்டது. மக்களுக்கு பொழுதுபோக்கு வழங்கவும் 1957 அக்டோபர் 3 அன்று விவித் பாரதி சேவை துவங்கப்பட்டது. இது திரைப்பட பாடல்கள், நகைச்சுவை நாடகங்கள் மூலம் இந்தியாவின் ஆகப்பெரிய பொழுதுபோக்கு சக்தியாக மாறியது. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் செய்திகள், பசுமை புரட்சியின் போது விவசாயிகளுக்கான வளரும் பயிர் போன்ற ஆலோசனைகள் மற்றும் கிரிக்கெட் வர்ணனைகள் ஆகியவை ஆகாஷ்வாணி மூலம் சாதாரண மக்களையும் சென்றடைந்தது. அகில இந்திய வானொலியின் முக்கிய இடங்களாக சென்னை மற்றும் திருச்சி வானொலி மையங்கள் திகழ்ந்தன. அதன் பிறகு கோவை, மதுரை, நெல்லை மற்றும் புதுச்சேரியிலும் அன்றைய காலகட்டத்தில் வானொலி மையங்கள் துவங்கப்பட்டன. இந்தியாவின் பிரபல பேச்சாளர்கள், பிரபல பாடகர்கள், பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் ஆகியோரின் திறமைகளை வெளிக்கொணரும் அடித்தளமாகவும் வானொலி திகழ்ந்தது. நமக்கெல்லோருக்கும் S.P. பாலசுப்ரமணியன் அவர்களை தெரியும். அவருடைய முதல் பாடல்கள் எல்லாம் வானொலியில் தான் ஒலித்தது. அந்த பாடலே இன்று உலக மக்கள் அனைவரின் பார்வைகளுக்கும் காதுகளுக்கும் சென்று இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு வானொலிதான் அடித்தளம் அமைத்து கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். காலை தென்றல், செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி, வயலும் வாழ்வும், சிறுவர் பூங்கா, ஞாயிறு மதிய நாடகம் என அன்று ஆகாஷவாணியில் ஒலித்த பல நிகழ்ச்சிகள் இன்றும் பல தலைமுறையினரின் பசுமை நினைவுகளாக இடம்பெற்று இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். 1997 ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் இரண்டும் இணைக்கப்பட்டு பிரச்சார் பாரதி என்ற தன்னாட்சி பெற்ற பொதுத்துறை ஒலிபரப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டன. 1977 FM சேவைகள் வந்த பிறகு வானொலியின் ஒலித்தரம் மிக அழகாக மாறியது. அதன் விளைவாகவே இன்று இணையம் மற்றும் அலைபேசியில் கூட நாம் வானொலியை கேட்டு ரசிக்க முடிகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 6 வானொலி நிலையங்களே இருந்த நிலையில் இன்று அதன் விருட்சம் ஆலமரமாக வளர்ந்து உலகெங்கும் பல விழுதுகளை தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வானொலியை மக்கள் ரசிப்பதும் வானொலியை மக்கள் நேசிப்பதுமே முக்கிய காரணம். வானொலி என்பது ஒரு சாதாரண சாதனம் மட்டுமல்ல, அது விவசாயிகளின் வழிகாட்டி, மாணவர்களுக்கான ஆசிரியர், மக்களுக்கான மருத்துவர், ஆரோக்கியத்திற்கான ஒரு அழகான அம்மா, வானிலையில் ஜோதிடர், நேயர்களின் குரல், திறமைகளுக்கான மேடை, இல்லத்தரசிகளுக்கான தோழி, ஆகமொத்தத்தில் அது ஒரு சகலகலா வள்ளி என்று தான் சொல்ல வேண்டும். சரி, வானொலியை பற்றி பேசுகிறோம், ஆகாஷவாணியை பற்றி பேசுகிறோம். இதில் நம் குமரி மண்ணின் சொத்து, நேயர்களின் முத்தான குமரி பண்பலை 101 பற்றி பேசாமல் போனால் எப்படி? மழலைகளுக்கா சுட்டி குழந்தைகளின் குட்டி அலப்பறைகள், குழந்தைகளுக்கு பேசுங்க மக்களே, கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கலாட்டா, இளைஞர்களுக்கு இளைய பாரதம் இளஞ்சாரல், சிரிக்க குண்டக்க மண்டக்க, சிந்திக்க இன்றைய குறுஞ்செய்தி, விறுவிறுப்பாக்க சவாலே சமாளி, விவசாயிகளுக்கு உழவர் உலகம், பெண்களுக்கு ஹாய் சிநேகிதியே, தமிழை வளர்க்க சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி, இசை கேட்க வசந்த அழைப்பு நிலாமுற்றம், பொது அறிவிற்கு பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி, உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு. அப்பப்பா, குமரி பண்பலை 101 சேவைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். எந்த சோக

வீட்ல வேணாலும் இருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்களின் குமரி பண்பலை 101. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரேடியோ 101 ஒற்ற குரலை. கேட்டா போதும், எங்க இருந்துடா வந்த, இவ்ளோ நேரம் எங்கப்பா இருந்த, வந்துட்டாயா வந்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அந்த சொக்க வைக்கும் குரல்னால நம்மளுடைய சோதனைகளை

0: எந்த சூழ்நிலையானாலும் மக்களை வழிநடத்தி அவர்களுக்கான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல வானொலி மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மின்காந்த அலைகளின் மூலமாக மக்களுடைய உணர்வலைகளை தொடுவதால தான் இன்னைக்கும் வானொலி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் அப்படின்னு சொல்லுவாரு வள்ளுவர். அதாவது உண்மையை உள்ளவாறு சொல்வதே வானொலியின் குறிக்கோளும் வானொலியினுடைய பணியும் அது மட்டும்தான். அதனால தான் இன்னைக்கும் அது கோடிக்கணக்கான மக்களுடைய மனதுல இடம் பிடித்துட்டு இருக்குது. கைமாற வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எனாற்றும் கொல்லோ உலகு அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா மழைய சொல்றாரு. மழை இந்த பூமிக்கு வரும்போது எந்தவித கைமாறையும் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு. வானொலியும் அப்படித்தான், மக்களிடமிருந்து எவ்வித கைமாறையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சேவைகளை அள்ளி இந்த மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. ஆக நான் சொல்கிறேன், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக நான் வானொலியை கூறுகிறேன். இன்று ஆகாஷவாணிக்கு 90, இன்னும் இது பல நூறு ஆண்டுகளாக பயணித்து மக்களுக்கு சேவை செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த வானொலியை கேட்க எனக்கு வாய்ப்பு தந்த என்னுடைய பெற்றோருக்கும் வானொலியை பரிசளித்த என் அத்தைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், எது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் என்றுமே மக்களின் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரே குரல் ஆகாஷவாணி என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என்னை இங்கு அழைத்து வந்த என் தோழிக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் 3ஆம் ஆண்டு மாணவி NS நந்தனா அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: ராஷ் பிஹாரி போஸ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: ராஷ் பிஹாரி போஸ் அவர்கள் பிரித்தானிய அரசுக்கு எதிராக புரட்சி செய்த இந்திய விடுதலை போராட்ட வீரர். வெளிநாட்டில் வாழ்ந்த இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கு உதவும் பொருட்டு தொடங்கிய கத்தர் கட்சியின் அமைப்பாளர்களில் ஒருவர். இந்திய தேசிய படையை நிறுவியவர். ஆசாத் இந்து அரசு அமைத்து போர்படை நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் முன்னோடியாவார். ராஷ் பிஹாரி போஸ் அவர்கள் மேற்கு வங்காளம் பர்த்வான் மாவட்டத்தில் பிறந்தார். சந்தன் நகரில் தனது கல்வியை முடித்த ராஷ் அவர்கள் இளமையிலேயே புரட்சி இயக்கத்தினருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். வங்கத்தின் புரட்சி இயல்புக்கேற்ப ராஷ் பிஹாரி போஸும் விடுதலை போரில் ரகசியமாக இணைந்தார். அரவிந்தர் உள்ளிட்ட புரட்சி இயக்கத்தினருடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. குதிராம் போஸ் என்ற புரட்சியாளர் நடத்திய குண்டுவீச்சால் கிங்ஸ்போர்டு என்ற ஆங்கிலேய அதிகாரியின் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து 1908 அலிப்பூர் சதி வழக்கு தொடரப்பட்டது. அதில் அரவிந்தர் கைது செய்யப்பட்டார். ராஷ் பிஹாரி போஸும் அந்த வழக்கில் தேடப்பட்டார். அதிலிருந்து தப்ப வங்கத்தை விட்டு வெளியேறிய ராஷ் அவர்கள் டேராடூனில் வனவியல் ஆய்வு மையத்தில் தலைமை எழுத்தராக சேர்ந்து பணிபுரிந்தார். 1912 டிசம்பர் மாதம் 25 அன்று டில்லியில் அன்றைய வைஸ்ராய் ஹார்டிங் பிரபுவின் பதவியேற்பு விழாவை ஒட்டி நிகழ்ந்த அணிவகுப்பில் யானை மீது அம்பாரியில் அமர்ந்து வந்த வைஸ்ராய் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. அதில் அவர் தப்பினார். யானையின் மாவுத்தன் கொல்லப்பட்டார். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக வசந்த்குமார் பிஸ்வாஸ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் குண்டுவீச்சுக்கு மூல காரணமான புரட்சியாளரை தேடிய வண்ணம் இருந்தனர். ராஷ் பிஹாரி போஸ் தான் இந்த கொலை முயற்சியின் மூல காரணமாக இருந்தார் என்பதை பிரித்தானியர் அறிய 3 ஆயின. டில்லியில் குண்டுவீச்சுக்கு காரணமாக இருந்துவிட்டு இரவு ரயிலிலேயே டெராடூன் திரும்பிய ராஷ் அவர்கள் எதுவும் அறியாதவர் போல மறுநாள் பணியில் ஈடுபட்டார். மேலும் வைசராய் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கு அவர் கூட்டமும் நடத்தினார். குண்டுவீச்சில் கைதானவர்களுக்கு

0: ஆயுள் தண்டனை கிடைத்தது. ஆனால் தில்லி சதி வழக்கு என்று குறிப்பிடப்படும் அவ்வழக்கின் முதன்மை குற்றவாளியான ராஷ் பிகாரி போஸை அவரது ஆயுள் மட்டும் பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. புரட்சியாளர் அமரேந்திர சாட்டர்ஜியுடன் ஏற்பட்ட நட்பின் விளைவாக யுகந்தர் புரட்சி இயக்கத்தின் குழு உறுப்பினர் ஆனார். 1913 யுகந்தர் இயக்கத்தின் தலைவர் ஜிதேந்திர முகர்ஜியுடன் ராஷுக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டது. அவரது தலைமை பண்பை உணர்ந்த ஜிதேந்திர முகர்ஜி அவருக்கு மேலும் பொறுப்புகளை அளித்து அவரை பயிற்றுவித்தார். 1914 முதல் 1918 முதல் உலகப் போர் நடைபெற்றது. அதனை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட புரட்சியாளர்கள் திட்டம் தீட்டினர். ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட கடல் கடந்த நாடுகளில் இருந்த தீவிர வலதுசாரிகளின் ஆதரவுடனும் அமெரிக்காவில் இயங்கிய கதர் கட்சி உதவியுடனும் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய படைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த திட்டம் வகுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலையாக ராஷ் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் இரகசிய ஒற்றர்கள் உதவியுடன் கதர் புரட்சியை கண்டுகொண்ட ஆங்கிலேய அரசு புரட்சிக்கு முன்னதாகவே கடும் நடவடிக்கை எடுத்து ஊடுருவலை நசுக்கியது. நாடு முழுவதும் புரட்சியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். கடல் கடந்தும் அதன் தாக்கம் இருந்தது. சில இடங்களில் புரட்சியாளர்களின் கலகம் நடந்தாலும் ஆங்கிலேய அரசு பல இடங்களில் கொடூரமான நடவடிக்கைகளால் புரட்சியை அழித்தொழித்தது. அதில் ஈடுபட்ட பல முன்னணி தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். ராஷ் பிகாரி போஸும் ஜப்பானுக்கு தப்பினார். ஜப்பான் சென்ற ராஷ் பிகாரி போஸ் அவர்கள் அந்நாட்டு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். போரினால் மட்டுமே இந்தியாவுக்கு விடுதலை சாத்தியமாகும், அதற்கான போர்படைக்கு தலைமை தாங்க நேதாஜி முன்வர வேண்டும் என்று வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றினார். இதன் தொடர்ச்சியாக ஜப்பானிய அரசுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவத்தை ராஷ் பிகாரி போஸ் அவர்கள் தோற்றுவிக்க உதவினார். அதன்பின் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜப்பானுக்கு சென்றபோது இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். துரதிருஷ்டவசமாக இரண்டாம் உலகப் போர் நடந்தபோது ஜப்பான் வீழ்ச்சி அடையவே இந்திய விடுதலை கனவு மேலும் 3 ஆண்டுகளுக்கு தள்ளி போனது. ராஷ் பிகாரி போஸும் ஜனவரி 21 1945 போரில் கொல்லப்பட்டார். ஜப்பான் அரசு ராஷ் பிகாரி போஸின் வீரத்தை மெச்சி அவருக்கு மறைவுக்கு பிந்தைய ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் என்ற உயர் விருதை வழங்கி சிறப்பித்தது.
1: ராஷ் பிகாரி போஸ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேரம் இப்போது 4:20. மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை கேட்டோம். இனி திரைசெய். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ரக்க படத்துக்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை இமான், வரிகள் யுகபாரதி.

0: ஆர்கேஜி நெய்.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களே, கேட்ட பாடல் கனா படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலுக்கு இசை திபுநந்தன் தாமஸ், வரிகள் அருண்ராஜா காமராஜ். இதுவரை திரை இசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை.

நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है। शाम के 6 बजने वाले हैं। अब से कुछ ही देर में आप समाचार सुनेंगे।
1: நேர்லே இதுவரை புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கிய நிகழ்வின் முதல் பகுதியின் நேரலையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேயர்களே, இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஸ்ரீ கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அன்னாசி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செருப்பாலூர் ஜி பால்ராஜ் அவர்கள். அமுத சுரபி இதில் சௌபாக்யா யோஜனா திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்டு எர்வின் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம். திரையிசை நேரலை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. வாராந்திர பராமரி

பதிவு ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள்: நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00 மற்றும் மறுநாள் காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் திரையிசை கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. 10:30 என்று மேலமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:45 திரையிசை. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NDAவின் சமூக வலைதளத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை இத்தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி நுழைவுச் சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet-ug@nta@ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-407-5900 அல்லது 011-6922-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று

மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்மபூஷன், பத்மவிபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநல தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்து சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் https://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 30/6/2026 தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். செய்திச் செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை உததி. உததி அப்படின்னா கடல், சமுத்திரம். இதற்கான உதாரணம் பாக்கலாமா?
1: சங்க இலக்கிய பாடல்ல மதலை தவள் உததி இடை அப்படின்னு ஒரு வரி சொல்லிருக்காங்க. இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னா, கப்பல்கள் தவளும் கடலுக்கு நடுவில் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வரி குறிக்குது. இதுல உததி அப்படிங்கறது கடல் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
2: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம பிரேக் அ லெக் அப்படிங்கிற ஒரு இடியம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். BREAKLEG, லெக், பிரேக் அ லெக் அப்படின்னா குட் லக் அப்படின்னு அர்த்தம்.
0: அதாவது எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது குட் லக், அதாவது விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், விஷ் யூ ஹேவ் அ குட் லக் அப்படிலாம் விஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த பிரேக் அ லெக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. பிரேக் அ லெக் அட் யுவர் ஜாப் இன்டர்வியூ அப்படின்னா, உன்னுடைய வேலை நேர்காணல் வெற்றியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது லை டிடெக்டர் பத்தி. லை டிடெக்டர் அதாவது பாலிகிராப் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம சினிமால எல்லாம் பாத்திருப்போம், இல்ல நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்போம். ஒரு சில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தேவைப்படும் போது இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர் உண்மை பேசுறாரா இல்ல அவர் பொய் சொல்றாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. இது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த மெஷின சந்தேகப்படக்கூடிய ஒரு நபருடைய மார்பில, கையில, விரல்ல அப்படின்னு வச்சு பாக்குறப்ப அது எப்படி கண்டுபிடிக்கும்னா, அந்த மனிதருடைய பிரீத்திங், பிளட் பிரஷர், ஸ்வெட் இதெல்லாம் மெஷர் பண்ணி மெஷின்ல கிராஃபா பதிவு பண்ணும். பொதுவா ஒருத்தர் பொய் பேசுறப்ப அவருடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாகும், பிரீத்திங் ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி ஸ்வெட்டிங்கும் இருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாம்

0: இந்த கிராஃப்ல தெரியும். சோ இந்த கிராஃப வச்சுதான் அந்த நபர் பொய் சொல்றாரா இல்லையா அப்படிங்கறத கெஸ் பண்ணுவாங்க.
1: ஆமாங்க, இத வந்து நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது, கெஸ் பண்ணதான் முடியும். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, ஒருத்தர் பொய் சொன்னா மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் உடம்புல நடக்கும் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. இன் கேஸ் ஒருத்தர் பயத்துல இருந்தா கூட இந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் உடம்புல நடக்கலாம் இல்லையா. அதாவது பயமா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், அதனால அவங்களுடைய பிபில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். சோ இந்த டெஸ்ட் வச்சு ஒரு விதம் நம்ம கெஸ் பண்ணலாமே ஒழிய இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு அது உறுதியா நம்ம வந்து சொல்லவே முடியாது. இதனாலதான் எல்லா கண்ட்ரீஸுமே இதை ஃபாலோ பண்றாங்க, இந்த லைட் டிடெக்டர் யூஸ் பண்றாங்க சர்டன் கேசஸ்ல. பட் இருந்தாலும் அவங்க வந்து இத கோர்ட் வந்து இது ஒரு எவிடன்ஸா எடுத்துக்காது.
0: சோ லைட் டிடெக்டர் மிஷின் அப்படிங்கறது ஒருத்தருடைய வார்த்தைகளை சொல்றது கிடையாது, அவருடைய உடல் மொழியத்தான் நமக்கு காமிக்குது. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:20.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
2: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
3: அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
4: நிஷ் கன்னியாகுமரி.
5: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
5: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04

0: 9 4 8 2 3 0 6 6.
1: செல் நம்பர் 9 4 8 8 2 3 0 6 6.
0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
0: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: இது நம்ம
3: மகப்பேறு
4: மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
4: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
4: கால் 7904737872.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
11: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066.
1: செல் நம்பர் 9488230666.
0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
12: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
12: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
16: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
17: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
18: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
19: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
18: பாட்டில் வார்ட்ராப்,
19: ஷோகேஸ் பொருட்கள்,
18: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
19: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
20: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
21: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
22: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
23: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
24: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
25: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
0: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
4: நியூரோ

0: மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: விழியாலே என தொடங்கும் காதல் மதி பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடியோர் சுஜாதா மோகன்.
3: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
4: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
5: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
4: ஆனா அக்கா
3: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
4: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
8: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
9: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
8: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
9: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
8: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
9: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
10: ஹர் ஹர் சூரியகர்.
11: ஏற்பாடு ஆயிடுச்சு.
12: எதுக்கு?
11: குட்டியோட ஃபீஸுக்கு.
12: காட்டு.
11: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
12: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
11: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு.
12: ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
6: ஆர்பிஐ சொல்கிறது,
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
13: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
14: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய எவம் சிக்ஷா.
13: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர்.

0: கூறினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மூன்று பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக்கா அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக்கா அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது.

0: பெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும் கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:45. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். முதலில் வரும் பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக மனு அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் பழனி பாரதி.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: ஆர்கேஜி நெய்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மின்சார கண்ணா படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: மனை முட்டும்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
4: ஒரு டிகிரி படிக்கணும்,
3: IAS ட்ரை பண்ணனும். விஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
5: விஷ் கன்னியாகுமரி.
6: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
8: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: நேரம் இப்போது 6:54. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் என்றென்றும் காதல் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை மனோஜ் பட்நாயக், வரிகள் பழனி பாரதியே.

0: நேரம் இப்போது 7 மணி.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: FM 101. இனிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இனிசை நேரத்தில் முதலில் வரும் பாடலை பாடியிருப்பவர் சஞ்சய் சுப்பிரமணியம்.

கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல் வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசீரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னிசை நேரத்தில் நிறைவாக வரும் பாடலை பாடியிருப்பவர் ஜெய விஜயா.

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஸ்ரீ கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: விவரங்கள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 அன்று மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்துத்துறை, காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 அன்று மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும், மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து

நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுமான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுபான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு

0: அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி. கே விஜயகுமார், சிவில் சேவா. டாக்டர் எச் வி ஹண்டே, சிகிச்சா.
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர், கம்யூனிட்டி ரேடியோ. ஸ்ரீ என் சுவாமிநாதன், கலா பக்தி சங்கீத். ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி, சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாரும்

0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 7:25

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மே 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை மறுநாள் 27/5/2026 புதன்கிழமை அன்று முற்பகல் மணி 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த 18/2/2026 அன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்ற ASD 16, TPS 5 மற்றும் ASD 21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, DAP, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன

சரியான உரங்களும் அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கன்னிப்பூ சாகுபடிக்காக குமரி மாவட்ட விவசாயிகள் தீவிரமாக தயாராகி உழவு செய்து வருகின்றனர். குமரி மாவட்ட விவசாயத்தின் முதுகெலும்பாக பீச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் முறையே 23.6 அடி மற்றும் 27 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த வருடங்களைப் போல ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடுவோம். நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. அன்னாசி சாகுபடி செருப்பாலூர் ஜி பால்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி சௌபாக்கியா யோஜனா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உழவர்கள்தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் அன்னாசி சாகுபடி செருப்பாலூர் ஜி பால்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் நல்ல மகசூல் தரக்கூடிய பயிர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ அன்னாசி பழத்தை வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில உங்கள் ஊர் பகுதிகளில் நீங்கள் வந்து அன்னாசி சாகுபடியில் ரொம்ப ஈடுபாடோட செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.
4: எத்தனை வருஷமா அந்த அன்னாசி சாகுபடியில் ஈடுபாடு?
5: நான் வந்து 10 வருஷம் கொண்டு இருக்கிறேன். முன்னாலே தொழில் வேற தொழில் இருக்கேன். இப்போ வந்து அந்த அன்னாச்சி பழம் இதுதான் நடத்திட்டு இருக்கிறேன். அதில் வந்து வருமானம் கிடைக்கணும், நம்ம நட்டுட்டு 10வது மாசத்துலேருந்து தான் வருமானம் எடுக்க முடியும்.
4: இப்போ அன்னாசி சாகுபடிக்கு உள்ளாடி வர்றதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும். இந்த சாகுபடி பண்ணால் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல சந்தைகளில் தேவைப்படுது, நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தீங்க?
5: அதாவது நான் என்னுடைய தொழில் வந்து கொத்தாயில், அப்புறம் ஃபாரின்லேயும் இருந்தேன். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தவரது இந்த பைனாப்பிள். ஆனால் இது வந்து வேலை நம்ம 4 பேருக்கு 5 பேருக்கு குறைச்ச பேருக்கு வேலை கொடுக்கலாம்.
4: நம்ம இப்போ பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சமமான பரப்பில் நடுவீங்களா இல்லை சாய்வான?
5: இல்லை, சாய்வான இடத்துலையும் நடுவோம். கல்லும் மண்ணும் இருக்கிற இடத்துல தான் அந்த பழம் டேஸ்ட் கூடுதல். தண்ணி அதுக்கு போதுமான தண்ணியும் கொடுத்தா என்னன்னா சக்கையும் பெருசாக கிடைக்கும், ஆனால் டேஸ்ட்டும் கூடும்.
4: நம்ம நட்டுருக்கக்கூடிய ரகம் என்ன ரகம்?
5: ஆனால் இதில் வந்து 3 ஐட்டம் உண்டு. அதில் 1 ஐட்டத்தில் முள் இருக்காது, அது பழத்துக்கு கொள்ளாது. ஜூஸ் என்ன அடிக்கலாம், ஆனாலும் அதுல ஒரு நல்ல ஒரு சத்து கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சிவப்பு கலர்ல இருக்கும், அது விலைக்கு முன்னாலே பறிச்சு கூட்டு வைக்கலாம், அதுவும் பழத்துக்கு நல்ல இதாக இருக்காது. எல்லாருக்கும் உடம்புக்கு அது ஒத்து வராது. ஆனால் இது வந்து நாடா சீமை ஃபைன்புல்னு சொல்லுவணும், அந்த முள் எல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து நீங்க சாப்பிடலாம், கொஞ்சம் தணுப்பும் கூடுதல். அதனால தணுப்பு சமயத்துல அதான் எங்களுக்கு கச்சவடம் ஆகாது.
4: அதனாலதான் மழை நேரத்துல
5: இந்த பைனாப்பிள் கூட கொஞ்சம் தணுப்பு இருக்கு, அதனால அந்த டைம்ல கச்சவடம் ஆகாது.
4: இப்போ வந்து நடவு பண்றதுக்கு முன்னாடி அந்த குழி அளவு இப்படி நல்ல ஆழமா தோண்டி நடவு?
5: குழி ஒரு 6 இன்ச் தாத்தா போதும். ஆமா, நாங்க அந்த நம்மாட்டி வச்சு ஒரு வெட்டு தான் வெட்டுவோம். வெட்டிட்டு அதுல வைய, ஏன்னா இதுக்கு வேர் வந்து மேலதான். இப்ப நம்ம முதல்ல மண்ணுல இருந்து வருது,

0: அடுத்த பிள்ளை வந்து அதுக்கு அந்த இதுக்குள்ள மேல தான் வரும். அது அதுக்கு அடுத்த பிள்ளை நம்ம பயிர் வெட்டி கழிஞ்சா அதுக்கு பிள்ளை வந்து அதுக்கு மேல தான் வரும். அந்த பிள்ளைகள் ஒய்ந்து ஒய்ந்து தான் வரும். அப்ப என்ன, அதுக்கு வேர் வந்து மேலதான். ரப்பர் ரப்பர் நடி இடத்துல நடுறோம். இப்ப அந்த இடத்துல உள்ள ரப்பர் நாங்க 3 வருஷம் நடுறோம். 3 வருஷம் நடந்துட்டு பாருங்களேன் அந்த ரப்பர் எப்படி வருதுன்னு இல்லையா. ஏன்னா அவங்க உரமே போடவே கிடையாது. வேற 6 மாசம் தைய தேற்றியதுக்காக அந்த சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் உரம் போடுவாங்க. அது கழிஞ்சு கண்டகார உரமே போடவே கிடையாது. ஆனா இந்த பைனாப்பிள் இது இதுல கொண்டு அந்த ரப்பர் எல்லாம் ஏறி நல்லா வருது.
1: அன்னாசி பழத்துல இருந்து சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அதை சார்ந்த பயிற்சிகள் இல்லைன்னா அதை பத்தின தெரிஞ்சுகிட்டது எப்படி?
0: முன்னால எல்லாம் சின்ன பிராயத்துல எல்லாம் பாறை இடையில தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஏற்றுமதி ஆக தொடங்குச்சு. அப்ப என்ன ஆட்கள் வந்து அதுல ரெண்டு பிள்ளை எடுத்து வெளியில அப்படி போட்டு வர்றது. அதுல வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நம்ம அதுல முள் இருக்கிறது கொண்டு கொஞ்சம் உழைக்கணும், அந்த முள்ள நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு தைரியம் தான்.
1: நட்ட பிறகு அதை வந்து எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? தண்ணீர் பாய்க்கிறது எல்லாம் எப்படி? தினந்தோறும் தண்ணீர் பாய்க்க வேண்டிய இருக்குமா? என்ன பாசனம் கையாளுறீங்க?
0: தண்ணி வந்து நமக்கு ஒரு 6 நாளத்துக்கு இருக்கா கொடுத்தா போதும். நல்ல வெயில் இருந்தா பின்ன என்னன்னா நட்டு 18 நாள் ஆகணும்னு கொஞ்சம் உரம் போடும். அடுத்து அந்த உரம் போட்டு அது கொஞ்சம் தை வந்து கொஞ்சம் கருப்புல ஏறி வரும். அப்ப என்ன அடுத்த மழை இருக்குதுன்னா அப்ப அடுத்த உரத்தையும் போட்டா செஞ்சு பின்ன கொஞ்சம் யாரு ஸ்டடியா வரும். அது ஒரு பருவம். 1 கிலோ சக்க விழும் அப்படின்னு வர இதும் இதுக்கு தைலம் விட்டு கொடுப்பான். சக்க வாரதுக்கு எங்களுக்கு 1 கிலோக்கு மேலதான் போகணும். 1 கிலோலன்னு தான் ஆத்தியம் விடுவோம். 1 கிலோலன்னு அப்படி 2 கிலோ 2.5 கிலோ 1.5 கிலோ அப்படி உள்ள சைஸ். ஏன்னா அந்த 1 கிலோன்னு வார சமயத்துலதான் அது ஏ சக்கையில போகும். அதனால அதுக்கு கணக்காகி அந்த தைலம் விட்டாச்சுன்னா அது தைலம் விட்டு 4 மாசம் 4 மாசத்தில இந்த சக்கை விட்டலாம்.
1: உங்களுக்கு வந்து அன்னாசி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் தனிப்பயிரா சாகுபடி பண்றது நல்லதா இல்ல ஊடுபயிர் சாகுபடியா பண்றது நல்லா இருக்குமா, அந்த மாதிரி பண்ணி பாத்துருக்கீங்களா?
0: இல்ல அதுவும் பண்ணல. இப்ப பொருத்தி அந்த தை நட்டுட்டு சில ஆட்கள் ஏத்தா வாழை வைக்கிறாவ, சில மட்டி வாழையும் வைக்கிறாவ.
1: வாழை கூட ஊடுபயிரா போடலாம்.
0: ஆமா போடலாம். நமக்கு நடந்து போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு இல்லாண்டு யாரும் போட மாட்டாவ. ஏன்னா நம்ம அண்ணாச்சி பழத்தை அது வெட்டுற சமயத்துல அது சமந்தெல்லாம் கொண்டு வரணும். இது கொஞ்சம் சடசமா இருக்கும். ஏன்னா நம்ம 4 அடி வீதி தான் இடப்படும்.
1: அன்னாசி பழத்தை பொறுத்தவரைக்கும் அன்னாசி சாகுபடியில வந்து நட்ட பிறகு எத்தனை மாதத்து பயிர்?
0: அது வந்து நம்ம நட்டுட்டு 10வது மாசம் அதாவது 6 மாசம் ஆகும்போ நம்ம இந்த இதுக்கு மருந்து விட்டு கொடுக்கணும். அந்த மருந்து விட்டு கண்டு 4 மாசம் கழிஞ்ச உடனே இது வெட்டலாம்.
1: இந்த மாதிரி நீங்க வந்து பராமரிப்பு முறை இல்லைன்னா வந்து நட்டீங்க, நட்டு வந்து பராமரிச்சுட்டே இருக்கீங்க. இது வந்து எப்படி வளரக்கூடிய காலகட்டத்துல வேற ஏதாவது வளர்ச்சியை மேம்படுத்தணும் இல்ல அது சிறப்பா வளரணும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது வளர்ச்சி ஊக்கிகள் கொடுப்பீங்களா?
0: இல்ல அது வளர்ச்சிக்கு நம்ம இந்த உரங்கள் வண்டி போடுறது.
1: என்ன மாதிரியான உரங்கள் போடுங்க?
0: இப்ப நம்ம வந்து கடை உரங்கள் தான். யூரியா 3 பைட்டம்பாஸுக்கு 1 யூரியா சேர்ப்போம். 2 காம்ப்ளஸ் பின்ன 1 பொட்டாஸ். இப்ப பொட்டாசு வாங்குறது இல்ல, பொட்டாசு பயங்கர விலையாகி போய். பொட்டாசு வந்து சாம்பல் சத்தம், அதோட சாம்பலே போட்டா போதும். சாம்பல் இப்ப இயற்கை உரத்துலயும் நல்லா வரும். நான் ஒரு மண்டபத்துல வேலை பாக்குறேன். அந்த மண்டபத்துல உள்ள அந்த வேஸ்ட் உரங்களை எல்லாம் இந்த காய்கறி வெட்டுற அந்த உரங்களை எல்லாம் கொண்டு நான் போட்ட பிறகு நல்லா ஏறி வந்துட்டு சொன்ன இல்ல. இதுக்கு வந்து மேல தானே வேறு, நமக்கு மேல வேறு இருக்கிறது கொண்டு இப்ப சாணகம் போடலாம். இதுல எல்லாம் ஏறி வரும். ஏன்னா அடி வேறு இருக்க எடுக்கிறதுக்கு தான் இந்த உரம் எல்லாம் போடணும். மற்ற மாதிரி இந்த மாதிரி உரம் போட்டாலே போதும். பின்ன இந்த கிருஷி எல்லாம் கொஞ்சம் கூட யாரி வரணும். சொன்ன இங்க ஒரு ஃபேக்டரி வரணும். இப்ப எங்களுக்கு 20 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் விலை விக்குது. ஒரு சராசரி ஒரு 40 ரூபாயில போட்டா மாதிரி. அப்போ இந்த மினிமம் இது இதுல ஏற்றுவோம் வேண்டாம் இறக்குவோம் வேண்டாம் அப்படி வந்தா யாருக்கு நஷ்டம் வராது.
1: அன்னாசியை பொறுத்த வரைக்கும் வளரக்கூடிய காலகட்டத்துல ஏதாவது நோய் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? என்ன அப்படி பாதிப்பு வர்றதா இருந்தா என்னென்ன நோய்கள் வரும்?
0: ஏறி செவக்கும், செவத்து அந்த ஓரையெல்லாம் சுருளும். சுருண்டு தான் அந்த இது குறைச்சி விழிய இடத்துல ஒரு 10-25 தை ஒரு இடத்துல விழும். நம்ம அதையெல்லாம் உடனே பிடிங்கி மாத்தணும். அதையெல்லாம் எடுத்து அந்த இடத்துல போடக்கூடாது. அப்படி உள்ள ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு தைலம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அடிச்செல்லாம் பார்த்தாவ அதுல ஒண்ணும் மாறல.
1: அன்னாசி பழத்தை பொறுத்தவரைக்கும் சாகுபடி பண்ணக்கூடிய காலகட்டத்துல இப்போ இயற்கையினுடைய இடர்பாடு பொதுவா வந்து வெயில் மழை இதனுடைய இயற்கை சீதோஷ நிலையினால பாதிப்புக்குள்ளாக கூடிய வாய்ப்பு உண்டா?
0: வெயிலுக்கு தான் பாதிப்பு, மழைக்கு பாதிப்பு கிடையாது.
1: விற்பனை வாய்ப்புல கொஞ்சம்
0: விற்பனைக்கு தான் நமக்கு அது பாதிப்பு.
1: காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இதுல வந்து எத்தனை காய்கள் வரைக்கும் வரும்?
0: ஒரு செடியில வந்து ஒண்ணுதான். பின்ன இப்ப டபுள் வாரதும் இருக்குது. ஒரு சக்கை வந்து விரிஞ்சி அப்படி பல கொண்டாடிச்சிடுறதும் இருக்குது. அது எங்கேயாவது ஒண்ணுதான் இருக்கும். மற்றது ஒரு பிள்ளைக்கு வந்து ஒண்ணுதான்.
1: சரி, முன்னாடி எல்லாம் நம்ம வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வேலி ஓரத்துல பார்த்தோம்னா அன்னாசி பழத்தை தான் நட்டு வச்சிருப்பாங்க.
0: நட்டு வச்சிருப்பாங்க.
1: இப்ப எல்லாம் அதை பார்க்கவே முடியல. அது அது வந்து என்னன்னா வேலி ஓரத்தை சும்மா நட்டு போட்டிருப்பாங்க. அழகா அது பாதுகாப்பும் ஆச்சு. இன்னொன்னு அது நல்ல ஒரு பழகத்தையும்

0: கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்ப அதெல்லாம் நாளடைவுல மறைஞ்சு போகக்கூடிய நிலையை பாக்குறோமே, என்ன காரணம்?
1: இப்ப அந்த இடம்ல வேலி போடியது கிடையாது, வேலிக்குன்னு போடியே கிடையாது இல்ல, இப்ப தோட்டமா தான் போட்டு படிச்சுட்டாங்க. தரமான பிள்ளை இருக்குன்னு என்ன, அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம 10வது மாசத்துல நமக்கு அது வருமானம் தருது. ஆமா, அதாவது இன்னைக்கு நாங்க ஒரு மருந்து அதுல விட்டாச்சுன்னா, இது வந்து 45வது நாள், அது சின்னதா செவப்பா லேசா இருக்கும். அடுத்து நாங்க வேற ஒன்னும் செய்யாது. அடுத்து அதே பின்னா அது வளர்ந்து முட்டை வந்தோம்னா எங்களுக்கு அதுல இருந்து 4 மாசம், 4 மாசத்துல அறுவடை வரும். அது அந்த சக்கை விளையுதுன்னு என்ன, அந்த கண்ணெல்லாம் யாரி கறக்கும். இப்ப நெருங்கி இருக்கிற கண்ணு கொஞ்சம் கூட விரிஞ்சு அந்த வரி இடம் எல்லாம் கறக்கும். அதுக்கு அதுல அப்படியே மஞ்சள் வருதுன்னு என்ன, உள்ளுக்கு இனிப்பு வச்சிடும். அது பழத்துக்கு தான் பின்னா அது இப்போ. ஆமா ஆமா, அதுல பச்சை சக்கை எல்லாம் வெட்டி கொண்டு வரும். இப்ப பெங்களூரு டெல்லி பாம்பே எல்லாம் போறதெல்லாம் சென்று பச்சை கொண்டு போனாதான் அவங்களுக்கு முதலாகும். போற சமயத்துல அடியில் என்ன வண்டியில லோடி ஆயிடுறதுல அது சூடு கொண்டு பழத்துடும். இங்கிருந்து பழத்தை ஏற்றி கொண்டு போயாச்சுன்னு அங்க போமா அவங்களுக்கு நஷ்டம்.
0: சரி, இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த அன்னாசி சாகுபடியில வந்து அது வந்து பறிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம், அதுக்கு வந்து பிரத்யேகமான ஆடைகள் போட்டிருக்கணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா, அது எப்படின்னா ரெண்டு ஃபேண்ட் போடுவாங்க. சாப்ஸ் எல்லாம் போட்டு சூ எல்லாம் போட்டு கையிலையும் கை உரம் எல்லாம் போட்டு நம்ம எவ்வளவு போட்டாலும் அந்த மழை இருக்கிற சமயத்துல கொஞ்சம் சிரமம், அந்த முள்ள டம்மன்னு நிற்கும், அந்த துணிக்கடல ஓடி குத்தி குத்தி வச்சிருக்கோம், அப்ப எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில போய் இறங்கும் போது தெரியும் நம்ம உடம்பெல்லாம் காந்துறாது. பின்ன அந்த நமக்கு வந்து அதுல ரெண்டு வருமானமும் இருக்கு. பின்ன அது முள்ள விஷமும் இல்லை. நம்ம இப்ப முள்ளு பட்டிருக்கா, கொஞ்சம் தேங்காய் விட்டு தேய்ச்சி எங்க விட்டியாச்சு எங்கி, பின்ன அதை அடுத்த நாள் ஒரு குழப்பம் இல்லை. அதனால அதுல அந்த முள்ளு படியதுலயும் விஷம் ஒன்றும் கிடையாது.
0: அன்னாசி பழத்தை வந்து அறுவடை பண்றதுக்காக என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும்?
1: அது அறுவடை செய்யறதுக்கு நம்ம ஆக்கத்தி கையுறை எல்லாம் போட்டுதான் அதை அறுவடை செய்யுது, அவ்வளவுதான். அதுல அங்க பெரிய இது கிடையாது. வெட்டுறதுக்கு நம்ம ஒரு சிலையை ஆக்கத்தி வச்சு விட்டுருவோம். ஆக்கத்தி வச்சு வெட்டுறது ஃபைன். எப்படின்னா நம்ம வெட்டி சமயத்துல ரெண்டு ஓலை கூட அற்று போகும். பியாத்தி வச்சா இப்படி அறுத்து ஓலை அறாது. பின்ன ரெண்டாவது ஓலை அறணும் இருந்தாது, அந்த ஓலை கொஞ்சம் அற்று வரணும், அப்பதான் அடுத்த புள்ளா வந்து ஸ்ட்ராங்கா வரும்.
0: இப்போ ஒருக்கா வெட்டி எடுத்தாச்சு, அடுத்தது அப்படியே அதுலயே வேற
1: கை. ஆமா, அதுலதான் அதுக்கு அடுப்புலாம் வரும்.
0: அதாவது எத்தனை தடவை அதை அந்த மாதிரி செய்யலாம்?
1: அது மாற்று 4 பிராசம் எடுத்து
0: நாலு தடவை
1: எடுக்கிறேன். 4 தடவை எடுத்தா அடுத்த பின்ன அந்த தை புள்ளா வந்து உயிரும். அதனால இப்ப நம்ம மண்ணு மூட்டிலண்டு வருது, அடுத்த இதுலண்டு இதுல பிள்ளை அடிக்கும். சிலப்போ 8-9 பிள்ளை வரும், ஆனா 2 பிள்ளை தான் வச்சிருக்கணும். அதுக்கெல்லாம் என்னன்னா, ஏன்னா இந்த ஓலை எல்லாம் வந்து இப்படி ஒய்ந்து சுருங்கி வரும், அப்ப சக்கை சரிசாகும். இது சக்கை வெட்டி கழிஞ்சா இதுல இருந்து தான் புள்ள வரணும், அதனால எடுத்து மாற்றி நம்ம வைக்கணும். அப்ப மேலோட்டு வர வர சக்கை சின்னதாகும்.
0: அற்புதமா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அறுவடை பண்ணியாச்சு, அறுவடை பண்ணதும் எப்படி விற்பனை, நம்ம தோட்டத்துக்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா, இல்ல சந்தைகளுக்கு எடுத்துட்டு போக வேண்டியிருக்கா, இல்ல மொத்தமா எடுக்கக்கூடிய வியாபாரிகளை அணுகி அவங்க கிட்ட விற்கிறீங்களா?
1: அதாவது இப்போ பெரிய தோட்டம் மாதிரி ஒரு ஈச்சருக்கு சக்கை இருக்குன்னா, அந்த ஈச்சர் நமக்கு கண்டத்துக்கு வாரத்துக்கு உள்ள ரோடு இருக்குன்னா அவன் கண்டத்துக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் ஒரு சில ஆள் டிம்போலையும் வந்து இங்க கண்டத்துல வந்து எடுத்துட்டு போவாங்க. நம்ம கொஞ்சம் போல இருக்குன்னு நம்ம சொந்தமாட்டு தான் வெட்டி கொண்டு அங்க அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இல்ல வியாபாரி மார்க்கெட்டை கொண்டு போனாலும் சரி.
0: சந்தைகள்ல விலை நிர்ணயம் அப்படிங்கறது ஒரு சக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடை கணக்கு தானா எப்படி, இல்ல எண்ண கணக்குல வாங்குவாங்களா?
1: இல்ல சந்தை இப்ப கடைக்கு நம்ம பாக்கமா மார்க்கெட்டுக்கு பாக்கம்பா எடைக்குதான். இப்போ 25 ரூபாய் இருந்தாலும் 15 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்ப மழை இருக்கிறது கொண்டு அவங்களுக்கும் விற்காது, விலை குறைஞ்சு போகும். அதனால அப்படிதான் எடுப்பாங்க. இனி அந்த சக்கை நமக்கு அங்க அவங்களுக்கு விக்குதுன்னு என்ன, நமக்கு 1 ரூபா குறைச்சுதான் எடுப்பாங்க. இப்ப நமக்கு 20 ரூபாய்ல இருந்து 60 ரூபாய் இருக்கு.
0: இந்த அன்னாசி சாகுபடி பண்ணதுனால உங்களுக்கு எப்படி வருமானத்துல எப்படி முன்னேற்றம் தானா? எப்படியா
1: இப்ப நாங்க கொடுக்கறது எல்லாம் வியாபாரி வேற எல்லாம் இங்க உள்ளூர்ல உள்ளதான், அவங்க கொண்டு டெல்லிக்கு போறாங்க. நாங்க என்னன்னா நேரிட்டு ஒண்ணும் அங்கிட்டு போ இல்ல, எல்லாம் நாங்க இங்கே கொடுத்துருவோம். இங்க வியாபாரி மாதிரி இருப்பாங்க, அந்த வியாபாரி மார்க்கிட்ட நம்ம இதாகி விடுறது. நமக்கு என்னன்னா 1 ரூபா குறைச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் விலையில இருந்து 1 ரூபா குறைச்சு எடுப்பாங்க.
0: அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை குறிப்பா வந்து அன்னாசி சாகுபடி எத்தனை வருஷமா பண்றீங்க, அதை எப்படி ஆரம்பிச்சீங்க, நட்ட பிறகு அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க, பாசனம் எப்படி எல்லாம் கொடுக்கறீங்க, அது மட்டும் இல்லாம என்னென்ன நோய்கள் வரும், நோய் வந்தா எப்படி பராமரிக்கணும், குறிப்பா வந்து பறிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு பிரத்யேகமான உடைகளை அணிஞ்சுதான் நம்ம அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பெரிய அளவுல நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மலை அடிவாரம் இருக்கக்கூடிய மாவு போன்ற அந்த மண் இருக்கக்கூடிய பகுதியில நட்டோம்னா இன்னும் நல்லா சாப்பிடக்கூடிய நேரத்துல நல்ல ஒரு சுவையையும் திடகாத்திரமான ஒரு பழத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற

0: மாதிரியும் விற்பனை வாய்ப்பு நல்லபடியா தான் இருக்கு. தொடர்ச்சியா செய்யக்கூடிய நிலையில இன்னொருத்தருட வேலைக்கு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாத ஒரு நிலையை நாம வந்து இந்த அன்னாசி சாகுபடி செய்யறதுனால நான் வந்து உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரி பண்பிள்ளை நேயர்களுக்காக இவ்வளவு நேரமும் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை அன்னாசி சாகுபடி செருப்பாலூர் ஜி பால்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார். அமுத சுரபி.
2: இதில் சௌபாக்கியா யோஜனா திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏய், பெட்டிகளை எல்லாம் பக்குவமா எடுக்கணும்ப்பா. ஏ, அந்த காலத்துலதான்ப்பா பணம் பெட்டி அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச வகையில இருந்தது. இப்போ உள்ள இளம் சந்தையினருக்கெல்லாம் தெரியாது. கோவில் திருவிழா அப்படிங்கும் போது இளம் சந்தையினருடைய ஆதிக்க கூடுதலா இருக்கும்பா. ஜாலியா வருவாங்க, அப்படியே திருவிழா கடைகளை பார்த்துட்டு இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, பணம் பெட்டி ஆச்சு கூட சொல்லிருக்காங்களே. பக்கத்துல வந்து பெட்டியை வாங்கி திறந்து பார்க்கும் போதுதான் அந்த வாசனை வந்து அவங்களுக்கு ஈர்க்கமாயிருக்கணும். சிறுதானியங்கள் அப்படிங்கிற ரீதியில மத்திய அரசு என்ன அளவுல மக்கள்கிட்ட பரவலாக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை தான் நான் இந்த இடத்துல பரவலாக்க போறேன். உளுந்த வச்சு கூட பார்சல் போட்டு அந்த பெட்டிக்குள்ள வைக்கலாம், சிறுபயரை வைக்கலாம், எள்ளை வைக்கலாம், நிலக்கடலையை வைக்கலாம். அது போக சிறுதானியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, திணை, குதிரைவாளி, சோளம் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க வந்து பக்குவமா வைக்கணப்பா. ஒரு பெட்டிக்குள்ளேயே ஆறு பார்சல் மாதிரி ஆறு தானியங்களை வைக்கல, ஒண்ணு தப்பு கிடையாது. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, அழகா பார்சல் போட்டு தரும்பு. சின்ன பிள்ளையெல்லாம் வீட்டுல இல்லாம விடணும். சம்பளம் என்ன கூட்டியா தர போறேன், வேலை நடக்கட்டு. சொன்ன தெரியவும் மாட்டேங்குது. எவ்வளவு பணம் போட்டிருக்கேன், நாளைக்கு திரள ஆரம்பிக்க.
5: யாருமே இருக்க
4: பக்குவமா பாக்கணுமா வேலைகளை.
5: நின்ன இடத்துல நின்னு எப்படி வேலை வாங்குறாரு.
4: உங்களை சத்தம் போட்டு சத்தம் போட்டு ஏன் உயிர் தான் போகும்.
5: அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஏன்னு எட்டி பாக்காரா, ஏன் இப்படி சத்தம் போடுறாரு. அழகா கடைய கட்ட சொன்னாரு, கட்டியாச்சு. சொன்னபடி தானியங்கள் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. என்னென்ன நடக்குதுங்க,
4: என்ன நடக்கா? நீ எதுக்கிட இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு என்ன பண்ணடி, உங்ககிட்ட என்ன சொல்லி விட்டேன்? ஏ, கழிக்கலை பக்குவமா கொண்டு இறக்கு, அந்த கம்புகளை பக்குவமா இறக்கு, சீற்றுகளை வந்து பக்குவமா அடுக்கி வை அப்படின்னு சொன்ன இடத்துல ஏனோ தானோ வீசி எறிஞ்சமாயி போயிருக்க. என்னடே ராஜா சத்தம் போடாதன்னு சொல்ற, அவன் என்ன பண்ணாண்டி? என்னது அவன் பண்ண செய்கைதான் நமக்கு காசு மிச்சமாச்சா? என்னடே நீ சொல்லுறது ஒண்ணு புரியல. ஆறு ஆள் ஆகக்கூடிய இடத்துல மூணு ஆள் ஆச்சா? ஏய், ரெண்டு பேரும் கூட்டுக்கலனாடி.
5: ஏடே, நீங்க யா மேலயோ ராஜா மேலயோ கோவப்படுறதுல எந்த விதத்துல நியாயம் கிடையாதுன்னு.
4: இங்க நான் முதலாளியா, நீ முதலாளியாப்பா?
5: ஏடே, நீங்க முதலாளியோ நான் வேலை காரணம், அதெல்லாம் ரெண்டாவதுன்னு. ஏடே, இப்ப நம்ம நிக்கிறது கோயில்னு இந்த இடத்துல இப்படி கோவப்படுறது சரிதானே?
4: என்னடி நீ கொண்டு போட்ட இடத்துல ரொம்ப லெகுவா இருந்தது அப்படி இப்படின்னு உனக்கு சாதகமா பேசுறான். அப்படி என்ன பண்ண, நீ விரிச்சு போட்டு தானப்ப போன?
5: பின்ன ராஜா சொல்றதுல என்னென்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஆறு சென்ட்ல மூணு கடை வைக்கணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு லெகுவா இருக்கட்டு அப்படிங்கறதுக்காக அங்கங்க என்ன பொருட்கள் தேவைப்படுமோ அதுக்கேத்த மாதிரி போட்டிருந்தேன். பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு ஒரு மாதிரி அலங்கோலமா இருந்திருக்கலாம்.
4: ஏ ராஜா, தம்பி சொல்றது உண்மையாப்பா? நான் தான் தம்பியை சத்தம் போட்டானா? தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, வாப்பா வாப்பா. ஏய், அந்த சுக்காப்பிய ஒரு கிளாஸ் ஊத்தி கூடப்பா. ஊத்தி கூட தம்பிக்கு, சுட சுட. சத்தம் கொஞ்சம் கரடு முரடா இருக்கு பாரு.
5: ஏய், மனுஷர பாரு, அப்படியே குட்டிகரணல் அடிக்காரு.
4: நீ என்னப்பா யோசிக்க, என்ன யோசிக்க தம்பி? இப்ப எதுக்குப்பா வந்த? நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்குது தெரியுமில்ல.
5: ஏடே, ஏற்கனவே அந்த சொன்னீங்க இல்லனே,
4: இப்போ பத்து நாள் திருவிழா நடக்குங்கறத சொல்லிட்டனா?
5: ஏடே, நீங்க சொல்லிதானே இந்த கம்பு கழிகள் எல்லாம் கொண்டு போட்டுருக்கோம். எப்படின்னா அவங்கள பெரிய மனுஷன் சொல்றாங்க, இப்படி ஞாபகம் வரது இருந்தா எப்படின்னு?
4: எதுக்கு எதப்பா கொண்டு முடிச்சு போடுற? ஏ தம்பி, அப்படியே ஒரு சாட்டம் சாடி உள்ளுக்கு வா பாப்போம்.
5: ஏடே, எதுக்குன்னு உள்கடைக்கு வர சொல்றீங்க?
4: தம்பி, நீ வேலை கட்டு தானப்பா வந்திருக்க. அன்னைக்கு ஒரு விரக்தியா போன, இன்னைக்கு அமைதியா வந்திருக்க. என்னன்னு வேற கூப்பிடுறதுல ஆயிரத்தெட்டு விஷயம் புரியுது. வேலை கட்டு தானப்பா வந்திருக்க?
5: ஆமாண்ணே ஆமாண்ணே.
4: சாடுப்பா சாடு பாப்போம், உள்கடையில சாடு பாப்போம்.
5: ஏடே, சாயங்காலம் ஏழு மணி ஆகுது, இப்ப வேலை தர்ற மாதிரி சொல்றீங்க.
4: ஏ தம்பி, நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்கு, 18,000 பெட்டி தயார் நிலையில இருக்கணும். மக்களுக்கு சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்க மாதிரி வியாபாரம் களை கட்டும். கேட்டையா, முதல் நாள் அதுக்கு தக்கவாறு பார்சல் போடணும். ராஜாவும் அந்த அம்மா ஒரு மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில அவ பிள்ளையும் வேற எடுத்துட்டு வந்துட்டா, அதனால கொஞ்சம் கடினமான பணியா இருக்கும். தம்பி ஒண்ணு லெகுவா, இவங்களை உற்சாகப்படுத்த மாதிரி பேசிட்டே உன் பார்சல் போடலாமா? எப்படி
5: இல்ல அண்ணனுக்கு இல்லாமலா? அஞ்சு நிமிஷம் என்ன,

0: 5 மணி நேரம் ஒதுக்கலாம்னு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரிப்பா தம்பி, முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்க, என்ன விஷயம்?
0: ஏடே, எப்படி நீங்க பார்த்தாலும் என் முகத்துல சந்தோஷம் தானே தெரிஞ்சிருக்கும்.
1: என்னப்பா சொல்ற, அந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்?
0: ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எங்க ஆச்சி வீட்டுக்கு போனோம்னே, நேத்துக்கு தான் போனேன், அங்க பார்த்த காட்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: அப்படி என்ன சந்தோஷம்? பாட்டி வீட்டுக்கு போனேங்கிற பாட்டி ஏதாவது குட்டி கதைகளை சொன்னாளா? நிலாவை பார்த்து வட சுடுக கதையை சொன்னாளா? பாட்டி ஊருக்கு போனானா? மகிழ்ச்சி கடலாம். அப்படி என்ன மகிழ்ச்சி கடலு கேட்ட சூழல்?
0: நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது பள்ளியில விடுமுறை விடுவாங்கன்னு, அந்த நேரத்துல எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருவோம்னே. அப்போ அங்க போகும்போது இரவு நேரங்கள்ல விளக்குகளே இருக்காதுன்னு.
1: தம்பி சொல்ற கதைய பார்த்தா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால கூட அந்த மாதிரி நடைமுறை இருந்ததுங்கிறியா?
0: ஏன், ஒரு 2015 கூட இதே நிலைதான் இருந்துச்சு.
1: என்னப்பா சொல்ற, எந்த காலத்துல இருக்கிற? 2015 மின் விளக்குகளே இல்ல, இருளடைந்த டெல்லியில இருந்தது, இப்ப மின்மயமாயிருக்கா?
0: முன்னாடி எல்லாம் எங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரோட்டுக்கு நடுவுல ஓடையோ பள்ளமோ ஏதாவது இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாதுன்னு. தெருவிளக்குகள் கிடையாது.
1: இன்னைக்கு எப்படிப்பா இருக்கு? இந்த மாதிரியான நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாட்டிட்ட விசாரிச்சியா? எப்படி
0: ஏனே, எங்க பாட்டி அந்த இடத்துல என்ன பண்ணாங்க தெரியுமானே?
1: எனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நீ தான் போயிட்டு வந்திருக்க, உனக்குதான் அந்த செய்கை தெரியும். சொல்லுப்பா.
0: வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எங்க பாட்டி கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிஞ்சுன்னே.
1: ஏ அப்பா, தம்பி சொல்ற கதைய கேக்கும் போது அவ்வளவு இருட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல எல்லாம் தெரியுது.
0: ஆமாண்ணே.
1: அப்போ தம்பி சொல்லுக பிரகாரம் அந்த காலத்து படிப்புன்னு சொல்ற மாதிரி செவருட்டி வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்துலதான் படிச்சிருப்பாங்க போல எல்லாம் தெரியுது.
0: ஆமாண்ணே, வீட்டுல எல்லா இடத்துலயும் செவருட்டி தாம்னே, சில இடங்கள்ல மட்டும் மெழுகுவர்த்தி வச்சிருப்பாங்கண்ணே.
1: ஓஹோ, அப்ப வெளிச்சம் அப்படிங்கிற ரீதியில அன்னைக்கு இதான் பயன்படுத்தினாங்க. மத்த பகுதிகள்லாம் ஓரளவுக்கு வசதியானதுக்கு பிறகும் தம்பியினுடைய பாட்டி கிராமத்துல 2015 பிறகு ஒரு வெளிச்சம் இல்லையா?
0: அது ஏதோ ஒரு மத்திய அரசு திட்டமானே.
1: ஓ, மத்திய அரசு திட்ட செயலாக்க பிரகாரம் இன்னைக்கு கிராமங்கள்ல மின் வசதி அப்படிங்கறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா?
0: ஆமாண்ணே, அத நான் நடைமுறையில பார்த்தோம்னே.
1: சௌபாக்கியா திட்டம் அப்படின்னு மத்திய அரசு இதே சூழ்நிலையிலதான் செயல்படுத்தி இருக்காங்க. கிராமங்கள்ல வந்து யாருமே வந்து இருள்ல இருக்க கூடாது, மத்த மக்களமாய் வெளிச்சத்துல இருக்கணும். வெளிச்சம்தான் அவங்கள வந்து வாழ்வை ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா கிராமங்கள்லயும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்களே, சௌபாக்கியா அப்படிங்கிற திட்டம். தம்பி ஒன்னு அந்த மொபைல எடு பாப்போம்.
0: சொல்லுங்கண்ணே.
1: சௌபாக்கியா திட்டம் அப்படின்னு அடி பாப்போம். டைப் பண்ணு, டைப் பண்ணு. தம்பி டைப் பண்ணப்பா.
0: டைப் பண்ணிட்டோம்ண்ணே.
1: பண்ணிட்டியா?
0: ஆமாண்ணே.
1: அந்த திட்டத்தை கொஞ்சம் படி பாப்போம்.
0: இந்த திட்டம் 2017 தொடங்கி இருக்காங்க.
1: பாத்தையா, 2015-16 காலகட்டத்துல இருள்ல இருந்தவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக 2017 திட்டம் வந்திருக்கு. தம்பி, இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமாப்பா? சௌபாக்கியா திட்டத்தை பொறுத்த அளவுல 1 ஆண்டுக்குள்ளாக எவ்வளவு கிராமங்கள்ல மின் இணைப்பு கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு உயர்வான தன்மையை உருவாக்க முடியுமோ அதை செய்யணும். நாங்க
0: நான் ஒன்னு படிக்கிறோம்னே, கேளுங்கண்ணே. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டுல உள்ள எல்லா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு இலவசமான மானிய விலையில மின்சார இணைப்பு வழங்கணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம்.
1: புரியுதா? அப்போ பாட்டி இன்னும் வசதி ஆகல, ஏழைதான் இல்லையாப்பா?
0: ஏனே, இப்போ ஓரளவுக்கு வசதி ஆயிட்டு வராங்கன்னே, வெளிச்சம் கிடைச்ச பிறகு.
1: தம்பி பாருப்பா, மத்திய அரசினுடைய திட்டத்தை மக்களை வந்து என்ன அளவுல மேம்பாடான நிலைக்கு கொண்டு வரணும்னு தொலைநோக்கு பார்வையில இல்லப்பா திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதுல ஒரு அருமையான திட்டம் தான் இந்த சௌபாக்கியா திட்டம் இல்லையா?
0: ஏனே, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
1: என்ன அமைச்சகம் அதை செயல்படுத்துது? படி பாப்போம்.
0: மத்திய மின்சக்தி அமைச்சகத்தாலே இந்த திட்டம் செயல்படுத்துறாங்களா?
1: கூட யாரோ இருப்பாங்களே.
0: ஏனே, சரியாதானே சொல்றீங்க? ஒரு எழுத்து கூட பிசுறு விடாம அப்படியே சொல்றீங்களே, அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
1: அதெல்லாம் இருக்கட்டும், படிப்பா படி.
0: இந்த திட்டத்துல மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகமும் இணைந்து இந்த திட்டத்தை பரவலாக்குறாங்களாம்னே.
1: தம்பி, இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல 2018 ஏகதேசம் நிறைவு செய்யற மாதிரியான ஒரு திட்டத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான்ப்பா அந்த திட்ட பரவலாக்கம் அப்படிங்கறது இப்ப நடந்துட்டு இருக்குது. சரி சரி தம்பி, ஓரளவுக்கு இன்னைக்கு பாட்டி வேற பிரகாசமான முறையில நல்ல ஒரு வளமான கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு வேற சொல்ற. இனி நம்ம தொழில ஒண்ணு பாப்போமாப்பா, சாடலாமா அந்த பக்கம்?
0: ஏடே, என்னென்ன கேள்வி, இவ்வளவு நேரம் கடுமையா உழைச்சிருக்கீங்க, இனிமேல் பொறுப்ப நான் ஏத்துக்கிட்டோம்னு நீங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்கண்ணே. மிச்சம் உள்ளத நான் பாத்துக்கிட்டோம்னு நாளைக்கு காலையில வரும்போது அண்ணன் பட்டு வேட்டி பட்டு சட்டை நெத்தியில பட்டையும் போட்டுட்டு தான் வரணும்.
2: அமுதசுரபியில் இதுவரை சௌபாக்கியா யோஜனா

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள்.
3: கன்றுகளுக்கு சீம்பால் கொடுக்கக்கூடிய அவசியம் ரொம்பவும் இன்றியமையாதது. கன்றுகள் பிறந்த 24 மணி நேரத்திற்குள் சீம்பால் நம்ம கன்றுகளுக்கு புகட்டுவதை நம்ம அவசியம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சீம்பால் முதல் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுத்தால்னா அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு சரியான அளவு அதோடைய இறைப்பையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதோட போஷாக்கும் அருமையா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உடல் எடையோடைய 10% தினந்தோறும் அதற்கு பால் கொடுக்கறதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இடை குறைவான அளவு நம்ம பால் புகட்டும் போது அதற்கு வந்து சரியான போஷாக்கு கிடைக்காது. அப்போ சீம்பால் வந்து ரொம்ப அவசியம். அது நோய் எதிர்ப்பு தன்மையும் அந்த கன்றுகளுக்கு அந்த சீம்பாலின் மூலமா தான் அது கிடைக்குது. அப்போ இத காரணமாக நம்ம அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு கொடுக்கறத நம்ம பார்த்துக்கணும். நடைமுறையில நம்ம வந்து கருப்பட்டி அந்த தண்ணி சில இடங்கள்ல வெறும் பச்சை தண்ணியை கொடுக்கறாங்க. இந்த முறைகளை நம்ம கையாளுறதை விட எவ்வளவு முக்கியமானது சீம்பால் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். சீம்பால்ல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கு, கன்றுக்கான தெளிவான எல்லா போஷாக்கும் அமைந்திருக்கக்கூடிய சீம்பால நம்ம ஒருபோதும் அதை கலைந்து விடக்கூடாது. ஆகவே சீம்பால் வந்து சீம்பாலின் முக்கியத்துவம் இருக்கிறதுனால நம்ம கால்நடைகளுக்கு அதை கண்டிப்பாக புகட்ட வேண்டும்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
4: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: சமுதாயத்தை உயர்த்திடுவோ, பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ.
1: சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அமுது சுரபி, இதில் பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்.

நீர்லே இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று குழந்தைகளை பாடல், கதை, கவிதை, திருக்குறள், விடுகதை அப்படின்னு அசத்தலாம். இப்பவே தயாராகுங்க நிகழ்ச்சிக்கு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவிகவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவிர்க்க அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார்

0: வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும் 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும் 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மைப்போது 8:05:40. நேர்களை ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. புன்னகைக்கும் பூக்களாக புது நிலவாக மனதோடு வீசிடும் மாறுதமாக நம்மோடு கொஞ்சிடும் செல்ல செட்டுக்கள் தான் குழந்தைகள். அந்த குழந்தைகளிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். பாடல், கதை, கவிதை, விடுகதை, திருக்குறள் அப்படின்னு இன்னைக்கும் அசத்த காத்திருக்காங்க. இதுக்காக செல்ல சிட்டுக்களை நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் ஒன்னு கூட இருக்கு சொல்லிடலாம் உங்களுக்காக 890 325 70 39. இணைப்பில் வரும் முதல் செல்ல சிட்டு யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம் சொல்லும் குழந்தை யார், எங்கிருந்து சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்காக சொல்லுங்கம்மா.
3: டீச்சர் டீச்சர் ஏபிசி செக்கன் டாலர் 1 2 3 டாக்டர் சென்டர் வென்வெல்சி மெடிசன் வெல்டரி ஃபைட்டர் டாப் ஃபயர் மெக்கானிக் ஃபிக்ஸ் அவர் கான்ஸ்டன்ட் ஏ போலீஸ் சட்டி கின்சே ஃபார் யூ வாட் ஜாப் டு யூ வாண்ட் டு டு.
2: சூப்பர். கவினுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? பிள்ளைக்கு தமிழ் ரைம்ஸ் தெரியுமா?
3: தெரியும்.
2: தெரியுமா? சொல்லுங்க கேக்கலாம். ஒண்ணு
3: மாம்பழம் பாட்டு
2: பாருங்களேன்.
3: மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், சிக்கும் மாம்பழம், அல்வா போஞ்ச மாம்பழம், மொங்கலுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம்.
2: ஆஹா, ஓடி வரவா கவின், எனக்கு தருவீங்களா நீங்க மாம்பழம்?
3: ம்,
2: கண்டிப்பா தருவீங்க இல்லையா? என்ன படிக்கிறீங்க இப்போ?
3: இனி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாகனம் பிள்ளைக்கு என்ன ஆசை?
3: போலீஸ்.
2: போலீஸா? சரி சரி, அருமையா வந்து காவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் நிறைவேற பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள். நன்றிமா. அக்காட்ட குடிக்கிறீங்களா? குடுங்க அக்கா. அக்கா பேர் என்ன சொல்லுங்க?
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க? பாடுங்கம்மா கேக்கலாம்.
4: புல்வெளி எல்லாம் புக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நின்ற கலைக்கூடம், அன்னை நாட்டு அமுத

0: அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தி சின்ன கைத்தடி அரசி மூன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியில் வற்று வாசல் இது.
1: ஆஹா, அருமை, நல்ல அருமையான கருத்துள்ள பாடல் பாடியிருக்கீங்க, நல்லபடியா பாடியிருக்கீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு படிச்சு என்ன வாகனம்? டாக்டர். ஆஹா, அருமையான ஒரு நல்ல ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறும். பண்பலை சார்ப வாழ்த்துக்கள்மா, பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிமா, நன்றி. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுள்ளமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து?
2: காற்றுவளை மூலத்தில சர்ஜின் பேசுறேன்.
1: சர்ஜின், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்காக?
2: கதை.
1: ஆ, சொல்லுங்க. சின்ன கதை தானா?
2: ஆமா.
1: ம், சொல்லுங்க, கேட்கலாம்.
2: ஒரு ஊர்ல ஒரு மலை
1: இருந்துட்டான்.
2: எலிட்ட கேட்டுச்சு, நீ ஏன் சின்னதா இருக்கேன்னு. அதுக்கு எலி கேட்டுச்சு, நான் சின்னதா இருந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு. அதுக்கு அந்த மலை சொல்லிச்சு, பெருசா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துல எல்லா ஆபத்துல இருந்து
1: தப்பிக்கிறான்.
2: இதே கேட்ட எலி, மலையே சிறியா இருக்கு, நான் உன் கால ஓட்ட போட்டான் உன்னால தப்பிக்க முடியுமான்னு கேட்டு வெக்கத்துல தலை குனிந்து நின்றுச்சு மலை.
1: ஆஹா, ஒரு கருத்துள்ள ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்கீங்க. பிள்ளைக்கு கதை யார் சொல்லி தந்தாங்க?
2: புத்தகத்துல இருந்து.
1: ஆ, புத்தகத்துல இருந்து படிச்சதுல சொல்றீங்க, அப்படிதானே? சர்ஜன், நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க?
2: இனி ஃபிஃப்த்.
1: ஃபிஃப்த், அப்படிதானே? சரி, எப்படி போகுது, ஜாலியா போகுதா நேரம் உங்களுக்கு? என்னெல்லாம் பண்றீங்க ஃப்ரீயான டைம்ல? போவீங்களா? அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பீங்களா? சரி, பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி, நன்றி, நன்றி. இனிப்பு வரும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? ஆலமரத்துல விளையாட்டா? சொல்லுங்க. அக்கடை குடுக்கறீங்களா? குடுங்க.
3: ஹலோ.
1: பேர் சொல்லுங்கம்மா.
3: ஹலோ,
1: பேர் சொல்லுங்க.
3: ஹலோ மேடம், பேர் ஜான் ஃபேப்ளி.
1: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: நான் வந்து எங்க ஸ்கூல் பாட்டு படிக்க போறேன்.
1: படிங்க, படிங்க, கேக்கலாம்.
3: வண்ணம் பறக்குது, வண்ணம் பட்டம் பறக்குது, வளைந்திருந்து பறக்குது, மெல்ல மெல்ல தனியா மேலும் கீரை பறக்குது, பானில் பட்டம் பறக்குது, வாழை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் மாறியா சேர்த்து அழகாய் மேலே பறக்குது, வீசும் காத்தை பறக்குது, விட்ட காத்தை பறக்குது, மண்ணும் பறக்குது, போட்டி போட்டு பறக்குது.
1: பட்டம் பாத்துருக்கீங்களா நீங்க? சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க பாடினது கூட ரொம்பவே அருமை, அழகா இருந்துச்சு. என்ன படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாகனம் பிள்ளைக்கு? டீச்சர் ஆகணும் இல்லையா? நம்ம வந்து நாலு பேருக்கு நம்ம படிச்ச படிப்பை சொல்லி கொடுக்கணும் கம்பீரமா, அப்படிதானா? நிச்சயமா. வாழ்த்துக்கள்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி.

0: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
5: நேரம் இப்போது 8:21. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. பாடல் கதை அப்படின்னு அசத்திட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மேம் வைஷ்ணவ் பேசுறேன்.
5: எங்கிருந்துமா?
6: என்ன
5: சொல்ல போறீங்க எங்களுக்காக?
7: கல்யாணி நிரூபண சுபகுணலோ.

நேரம் இப்போது 8:23. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இனிப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890 325 70 39.

0: கேட்ட பாடலின் படம் டிக் டிக் டிக்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு குழந்தை யார்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்க இருந்து? சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?
4: சொல்லுங்கம்மா.

0: டியூஷன் போகாமாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே August 15th அன்னைக்கு நான் இந்தியாக்கு ஃப்ரீடம் கிடைச்சது பிரிட்டிஷ்ல இருந்து. அப்புறமா காந்தி ஜெயந்தி அக்டோபர் 12 அப்பதான் காந்திக்கு வந்து பர்த்டே நேஷன்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று கதை பாடல் அப்படின்னு அசத்தின அத்தனை குழந்தைகளுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். நேரம் இப்போது 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

மீகலி குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ரோஜா கூட்டம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் பழனி பாரதி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன், ஆறுமுக பெருமாள் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 8:38. 30 நொடி. நகரின் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களே, திரைசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் உன்னை நினைத்து படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி, வரிகள் யுகபாரதி.

0: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் லேசா லேசா படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். வரிகள்

இது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா உடல் எடை தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இது. அதனால வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாளை பகல் 12:50 உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் குறித்து தகவல்களை தராங்க கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 8:50 நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் அன்பே சிவம் படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதன சர்க்கம் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் வைரமுத்து.

நேரம் இப்போது 8:55. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரிசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் திருமலை படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் பா விஜய்.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்
2: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளர் ஆனது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
3: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனா 11th நானு அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்ட பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டர்ல 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட், இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
2: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
4: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் SIRC-ஆ இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ AI-ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ICI-ல ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ICI என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ICI டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
2: மேம், சிஏ கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க மேம்.
4: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subject வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subject வந்து MCQ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோன்னே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்க.

0: ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ், சிக்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 குரூப்ஸ், ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க? அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோம்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், ரெண்டு குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். ரெண்டு குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடிச்சோன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th semester ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ITT கோர்ஸ் முடிச்சிடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலில் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம்.
0: ஈக்குவல், மோர் தென் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏனா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம்.
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க. இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது. ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைனா, ஒரு பேப்பர் போயிடுச்சுனா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் ஸ்கோர்ட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு
0: ஆப்ஷன் கிடையாது.
1: அதை வந்து ஃபுல்லா கிளியர்
0: பண்ணி, ஆமா ஃபுல்லா கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: மாஷனா மேம், இப்ப நீங்க சொல்லுங்க, மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படி எல்லாம் வந்து எந்த லெவல்ல இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதுல இருக்கு, எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுல இருந்து தொடங்குனீங்க? உங்க அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமா இருந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, எந்த வயசுல உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து முத பாடம் எடுத்தாருல, அதுல விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸ் தான் என் லைஃப்ல கொண்டு டிராவல் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேல இருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்ப ஸ்கூல் முடிச்சா என்ன நினைப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமே ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ள போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல ரொம்ப ஓப்பனா ஆனஸ்டா ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூல்ல நான் எப்படி படிச்சேனோ டெய்லி பேசிஸ்ல, டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்கார்ந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் கொடுக்கற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படிச்சாவே ஈஸியா கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்றது வந்து அந்த இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது வந்து

0: ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் த சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். ஃபோர் இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ டோர்ஸ் இருக்கு, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அனதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் சோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு
1: முடிச்சுட்டு
0: ரொம்ப மோல்ட் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தேல் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம், நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம், புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் ரெண்டு திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா? மேக்ஸ் இருந்திருக்கும்.
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்கு. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம். நித்தன்

0: புத்தம்புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் என்னாச மச்சான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி.

நேரம் இப்போது 9:36. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. திரை இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஏனி வரும் பாடல் சின்ன தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் ஆர் வி உதயகுமார்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் குறித்து தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 9:53. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களை திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் ஆர்.பி. உதயகுமார்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் பெண்கள் சீக்கிரத்தா சேமிப்பது என்ன, எதற்காக, இது குறித்து நீங்கள் பங்கேற்று பேசலாம்.

0: நூற்றாண்டுதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய், உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்லே ஆரம்பமாவது நிலாமுச்சம், நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. பாடல் கேட்கிறது அப்படிங்கிறதே இனிமைதாங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச பாடல நம்ம குமரி பண்பலை 101 கேட்கிறது, அத சுகமே தனிதாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் ஒன்று கூட இருக்கதையும் சொல்லிடலாம், 890 325 70 39. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: இனிய இரவு. வணக்கம் மேடம், நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன்.
1: உங்களுக்கும் வணக்கம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு இந்த பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்துல இருந்து
1: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 10:08. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எல்லாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
3: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். நான் கண்கள் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: படிக்காத மேதை பாடல். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரியில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, கொடுப்பதற்கும் திரிப்பதற்கும் கொடுப்பதற்கும் திரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? என்றும் குழந்தையைப் போல் வாழ்ந்துவிட்டால் துன்பம் தோன்றுமா? படித்ததினால்

0: நேரம் இப்போது 10:13. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. வானத்து நிலா வாஞ்சையுடன் உலாவர நம்முடைய பண்பலை 101 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுச்சம். நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்ப நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அதம் பாவ மன்னிப்பு. அதுல சீனிவாசன் ஐயா பாடின காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மாதளில், மலர்களிலே அவள் மல்லிடைக்கிறவாள்.
0: ஆஹா, இவ்வளவு ஒரு அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

நேரம் இப்போது 10:18. இமை மூட துடிக்கும் இந்த இனிமையான இரவு வேளையிலும் குமரி பண்பலை 101 இணைந்து நம் உள்ளங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.

0: நிலமுற்றம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு இப்ப கேட்டுள்ளாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: நேயர்களுக்கும். வணக்கம் சொல்வது யார்? என்னையா? கண்ணன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? கண்டிப்பா நம்ம வந்து பண்மலையில பாட்டு கேட்காம தூங்க மாட்டோம்,
1: அப்படிதானே?
0: தூக்கம் வராது தானே? சரி, இப்ப உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, சந்தோஷமா கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: நேரம் இப்போது 10:24. காற்றலைகளில் கலந்து நம் காதோரம் இசைத்துக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் அருமையான பாடல்களை கேட்டு அப்படியே அசத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுள்ளமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருக்கு கலில் ரஹ்மான் தான்.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு கூட கொஞ்சம் உற்சாகம் இன்னவே தொத்திக்கிறது. கண்டிப்பா எப்பவுமே உற்சாகமா இருக்கணும் ஐயா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஆமா, எனக்கு வந்து நீங்க அம்மலாரு, அதாவது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் சுஜலாமாவும் பாடுனேன்.
0: நிச்சயம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் என்ன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன், ஆறுமுக பெருமாள் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். கேட்க மறவாதீர். நேரம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியலங்க. அரை மணிக்கூர் போயிடுச்சு. நேரம் இப்போது 10:30. நகரும் முடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. அப்படியே நேயர்கள் வந்து அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, எங்க இருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: மகிழ்ச்சி.
1: கண்டிப்பாயா.
0: எங்களுக்கு எங்களுக்கு கிடைத்த லிசனர்ஸ் கிடைத்த ஒரே ஒரு கேள்வி, பெரிய ஒரு
1: எங்களுக்கும் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை தர்றதுல அதை விட மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில வந்து என்ன இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
0: கடல் மீன்கள் தரதே, அதை ஜெயஸ்ரீ ஜெயசந்திர நாயகம் ஜானகியும் பாடியிருப்பாங்க. அது காலாட்டிலே பாடல் சரி.
1: நன்றி ஐயா, பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை. நேர்மை போது 10:36 நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்வது யார்?
1: புள்ளிநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் எனக்கு? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

நேரம் இப்போது 10:40. நேயர்கள் நம்மோடு பேசி தனக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியே. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர்

0: கேட்டுலாமா? வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா. நான் தருமபுரி மாவட்டம் கெங்கிச்செட்டிப்பட்டி பீமராஜ் பேசுறேம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா. நான் நல்லா இருக்கும்மா.
0: இப்படி ஐயா நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமாம்மா, அப்படி தான் கேட்டிருக்கேன்.
0: என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஆமாம், படம் வந்து புதிய வார்ப்புகள். அந்த படத்தில் இந்த வான் மேகங்கள் இருந்த அற்புதமான பாடல, அந்த இரவு நேரத்தில் அனைத்து நேரம் குடும்ப பாடல் கேட்டேன்.
0: நிச்சயமா உங்களுக்காக வான்மேகங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றிம்மா.
0: நன்றி நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இதுல பெண்கள் வந்து சீக்ரெட்டா சேமிப்பது என்ன, எதற்காக, இது குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். நேரம் இப்போது 10:46. வான்மேகம் தாளாட்ட வாஞ்சையுடன் நம் மனங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு? நிச்சயமா உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி.

0: நேரம் இப்போது 10:50. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நிலமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து மனம் படைத்தவன், பாடல் வந்து கண் போன போக்கிலே கால் போன. இந்த பாடல் வந்து கதாநாயகன் வந்து மூணு இன்ஸ்ட்ருமெண்ட பிளே பண்ணி நடிச்சு பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா வந்து ரொம்ப கருத்துள்ள பாடலை கேட்டிருக்கீங்க.
1: ஆமா ஆமா,
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏன் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி.

0: நிலமுற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேர நாம இப்ப சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன். கெட்டியார் மேடம்,
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: எனக்கு உலக பாடல் வந்து
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலுக்கு ஏற்றலாம்.
1: நன்றி.

நிகழ்ச்சி வந்து நமக்கு முடிய போகுது, ஆனாலும் நேயர்கள் வந்து தொடர்ந்து மூணு லைன்லேயும் வந்துட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் கேட்டாலும் சலிக்காத மாதிரியே இருக்குது. நேயர்களே, இதுவரை நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் எம் சத்யன், ஜி பிரான்சிஸ் ஆகியோர். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இன்று வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி மனசு மயங்கும் திரைசை கேட்கலாம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில், யுவன் பவதாரணி இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலிருந்து ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:31 ஆயிட்டிருக்கு. கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் பாடல்.

நேரம் 11:39 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல், இசையில் பாடல் இதோ.

ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:52 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 5:24 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளக்க

உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்து